நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 18 2026 ஜூலை மாதம் 2 வியாழக்கிழமை மத்தியில 720 kHz கும்பகோணம் பண்பலை 101.6 MHz வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 45

0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881 அதிகாரம் உட்பகை.
1: நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின்.
0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881 அதிகாரம் உட்பகை.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை 19 காலை இதில் தமிழமுதம் வழங்குவர் சு கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, இது குறித்து முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு, வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், திரை இசை ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்க இசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் விஷ்ணு பிரியா அவர்களின் புல்லாங்குழிசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குபவர் செல்வம் பால் ஆண்ட்ரீவ் கனகராஜ் அவர்கள், சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம்,

0: ஐந்துக்கு வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபா நந்தினி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:15 திரைகானம், 9:30 நாடகமலர், விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், நடித்திருப்பவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா, அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 10:00 தேசிய நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி, அமல் அந்தோணி அவர்கள் வழங்கும் மெல்லிசை பாடல்கள், தொடர்ந்து மார்கிமது அவர்களின் நாட்டுப்புற சாக்கிய கூத்து. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலையின் தரைவழி ஒலிபரப்பில் 10:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 2வது அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் 10:30 காற்றோடு கலந்திடவா. வணக்கம் சென்னை, 7:30 உங்களுடன் ரெயின்போ. இதில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹை ஸ்நேகிதியே, 1:00 திரைகானம், 2:15 ரெயின்போ மெரடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:00 ஹலோ டாக்டர், குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகார்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றைய

பரவல நிகழ்ச்சிகள் காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் பி மதுசூதன ராவ் அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 11:10 இசைமலர். இதில் பூர்ண பிரஜராவ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சம்

இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம் சேஃப்டி சேவ்ஸ் லைஃப் உரை வழங்குவோர் குயின் மோனோலிசா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஹேத் அண்ட் ஷிகா, மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீண இசை, சயின்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் உரை வழங்குவோர் ஐரா துபே. 7:50 செய்தி கதமம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல்லரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்று மினியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூத்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபோர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will hold annual summit-level talks with his Japanese counterpart, Sanae Takaichi, in New Delhi today. The summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi and Prime Minister Takaichi. The Japanese Prime Minister arrived in New Delhi last evening on a 3-day visit to India. This is the first official visit of Prime Minister Takaichi to India. The External Affairs Ministry said that the visit marks an important step in taking forward the special strategic and global partnership between India and Japan. Our correspondent reports that economic security has emerged as a key pillar of the relationship.
2: During the first economic security dialogue held in Tokyo in November 2024, the two sides identified 5 sectors as priority sectors for strategic collaboration. These are semiconductors, critical minerals, pharmaceuticals, clean energy and information, and communication technology. The India-Japan relationship is marked by frequent high-level political engagement. Most recently, Prime Minister Narendra Modi interacted with the Japanese Prime Minister during the G7 summit in France. The two leaders had earlier met on the sidelines of the G20 summit in Johannesburg in November last year. The annual summit remains the flagship platform driving the strategic agenda of the partnership. An action plan for Japan-India human resource exchange and cooperation was launched during the annual summit in 2025, which envisages two-way exchange of 5 lakh personnel in 5 years, including 50,000 skilled and semi-skilled personnel from India to Japan. Apart from annual summits, high-level exchanges and meetings regularly take place at foreign Minister, Defense Minister, NSA, Foreign Secretary, and other levels. Suparna Saikya, Akashwani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi has said he is looking forward to the wide-ranging discussions with Japanese Prime Minister Sanae Takaichi today, and that will deepen. That will further deepen India-Japan special strategic and global partnership. In a social media post, Mr. Modi said he's delighted to host her on her first visit to India. Prime Minister Modi said that through their joint efforts, India and Japan will continue to advance peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. Employees Provident Fund Organization, EPFO, has officially notified an 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. The ratings have been declared following

0: approval of the Ministry of Labour and Employment as per the EPF scheme 1952. It has directed regional and zonal officers to credit the approved interest to members' EPF accounts. The Delhi government has notified a permanent winter pollution master plan that will remain in force every year from 1st of November to 28 February to curb seasonal air pollution in the national capital. Chief Minister Rekha Gupta said the new framework consolidates existing pollution control measures into a single set of rules, ensuring timely implementation without issuing separate orders every winter. The notification incorporates a revised GRAP guidelines of the Commission for Air Quality Management and directions of the Supreme Court. Under the new rules, vehicles without a valid pollution under control certificate will not be supplied fuel at petrol pumps, CNG and LPG stations across Delhi throughout the year. In the FIFA World Cup, Belgium staged a stunning comeback to beat Senegal 3-2 after extra time round of 32 and qualify for the round of 16. Yuri Tielemans scored a 125th minute penalty to seal a dramatic 3-2 victory and extend Belgium's unbeaten run to 17 matches. Belgium will now face the winners of the United States versus Bosnia and Herzegovina match in the round of 16. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chester Lee Street last night. The five-match series now stands level at 0-0. Opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs, with skipper Shreyas Iyer scoring higher 68 runs off 47 balls. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது நூறாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல்நலன் மட்டும் இருந்தால் போதாது. உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம். ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம். புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம். ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க

0: நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

நேரம் இப்போது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல் நிகழ்ச்சியில் முதலில்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள் 18 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.
1: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.ஜி. கனகசுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
3: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்போ பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய்

0: பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ், அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர்டாக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் SG கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களைவேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: தாது உப்புக்கள், கறவை மாடுகளுக்கு தீவனப் பொருட்கள், உலர் தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறது. தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினை பருவ அறிகுறிகளை காட்டுறதும் சினை ஆகிறதும் தள்ளி போகும். வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
4: வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது

0: அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவிவிட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
3: ஆகாஷ்வாணி நேரம் இப்போது 6:44. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கல பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும் இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என்ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார்.

0: பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: அருகி வரும் இனமான தேனீக்கள் பற்றிய ஒரு ஆச்சரியமான ஆனால் மிகவும் முக்கியமான செய்தி ஒன்று உண்டு. தேனீக்கள் இல்லையேல் மனிதகுலம் வாழ முடியாது. உலகில் தேனீக்கள் முழுவதுமாக மறைந்துவிட்டால் அடுத்த 4 வருடங்களில் மனிதகுலம் மறைந்துவிடும் என்று உலகின் மிகப்பெரும் விஞ்ஞானி ஆர்ன்பர்ஸ் ஐன்ஸ்டீன் கூறியது உண்மைதான் என்பதை தொடர்ந்து செய்யப்படும் அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. உலகின் மிக முக்கியமான 87 பயிர் வகைகளில் 28 தவிர மற்ற அனைத்து முக்கிய பயிர்களுக்கும் தேனீக்களின் மகரந்தச் சேர்க்கை இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது. தேனீக்கள் இல்லையேல் இந்த பயிர்கள் அனைத்தும் வளராது. இதை உணவுக்கென நம்பியிருக்கும் மனித குலமும் பிழைக்காது. தேனீக்கள் இல்லையேல் பாதாம் பருப்பு விளையவே விளையாது. காப்பி செடியின் பூக்கள் 3 நாட்களுக்கு மட்டுமே மகரந்த சேர்க்கைக்காக திறந்திருக்கும். தேனீக்கள் இல்லையேல் மனித குலத்திற்கு காப்பியே கிடைக்காது. ஆப்பிள், வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பழம் மற்றும் காய்கறிகள் தேனீக்களாலேயே வளர்கின்றன. மனிதகுலத்திற்கு பயன் தருகின்றன. உலகெங்கும் உள்ள விவசாயிகள் பெரிதும் நம்பும் விவசாயத்தை காக்கும் தேனீக்கள் ஏன் அழிகின்றன? இதற்கான காரணம் விளை நிலங்களில் போடப்படும் தவறான உரங்களே. நிக்கோடின் என்ற நச்சுப் பொருளுக்கு சமமான நியோநிக்கோட்டினாய்ட்ஸ் என்ற உரம் தேனீக்களை கொல்லும் ஆற்றல் படைத்தது. இவை விளை நிலங்களிலும் தோட்டங்களிலும் பயன்படுத்தப்படும் போது தேனீக்கள் அழிகின்றன. மலர்கள் இல்லையேல் தேனீக்கள் இல்லை. அதுபோலவே தேனீக்கள் இல்லையேல் மலர்கள் இல்லை. அன்றாடம் 1000கணக்கானோர் தேநீரை அருந்திவிட்டு தூக்கி எறியும் பேப்பர் கப்களில் ஒட்டிக்கொள்ளும் தேனீக்கள் கொல்லப்படுகின்றன. இப்படி பல்வேறு காரணங்களால் அருகே வரும் தேனீ இனத்தை காக்க தீவிரமான ஒரு இயக்கம் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வரவேற்க வேண்டிய ஒரு செய்தியாகும். நம்மை வாழ வைக்கும் தேனீயை வாழ வைக்க வேண்டியது நமது கடமையல்லவா? அனைவருக்கும், குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு இந்த செய்தியை சொல்லி மலர்களை காக்கும் தேனீக்களை வாழ வைப்போம். சுற்றுச்சூழல் சிறப்பாக பேணுவோம்.

0: உருவத்தில் சிறிதாய் உள்ள பூச்சிகள் உலகின் சூழலை காக்கும் அரிய செயலை செய்து வருகின்றன. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.6 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.3 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸ். இது இயல்புக்கு 3.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 54%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை ஒலிக்கும் இந்த நேரம் 7:15. யார் தன் கனவுகளின் அழகுகளை நம்புகிறாரோ அவருக்குத்தான் எதிர்காலம் சொந்தம். எலினார்ட் ரூட்ஸ்வெல் கூறுகிறார், யார் தன் கனவுகளின் அழகுகளை நம்புகிறாரோ அவருக்குத்தான் எதிர்காலம் சொந்தம். இனி இந்த சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. கனவுகளை நம்புவோம், அவை கைகூடப் பெறுவோம்.

0: உள்ளத்திலிருந்து வந்த பாடலை ரசித்தோம். உள்ளபடி பாடலின் இலக்கணம் என்ன அறிந்து கொள்வோமா?
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத்தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என கவிதையின் வரையறையை கூறினார் கவிமணி. கவிதை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும், இன்பத்தை தர வேண்டும், தெளிவுற்ற மொழியில் அமைய வேண்டும், உண்மை அதில் விளங்க வேண்டும் என்பார். பாடுவதற்கு சாதாரணமான எப்பொருளும் கருப்பொருள் ஆகலாம், எளிமையும் இன்பமும் பொருந்தியதாக இருக்க வேண்டும், பாட்டில் பண்பிருக்க வேண்டும், அன்பிருக்க வேண்டும், உணர்விருக்க வேண்டும், உயிரிருக்க வேண்டும், அழகிருக்க வேண்டும். பாட்டுக்கு இலக்கணம் வரையறுத்து கட்டுப்படுத்தாது அதன் சிறகுகளாய் அமைதல் வேண்டும். பாடலை பாடும்போது அதனை கேட்பவர் இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லை அமைத்திருக்கலாமே என்று எண்ணா வண்ணம் வண்ணமாய் இருத்தல் வேண்டும். இன்ப இசை நிறைந்த இனிய பாட்டால் பெருங்கூட்டமும் கட்டுப்படும். ஏன், குழந்தைகளும் தாலாட்டு கேட்டு தாம் உறங்கும், பாம்பும் பாட்டில் மயங்கும், காட்டு விலங்கும் தம்மை மறக்கும். பாரதியின் பாட்டில் பாருங்கள், காட்டில் விலங்கறியும் கை குழந்தை தானறியும், பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்றுரைப்பார். முற்றிலும் உண்மையான அனுபவத்தை நாம் இன்றும் கண்கூடாய் காண்கிறோம். பாரதியின் கவி உள்ளம் நற்கவிதை நலனை ஐம்பூதங்களை வகுத்த அருமைப்பாட்டை விட அரியது என்று கூறுகிறது. பூதங்கள் ஒத்து புதுமை தரல் விந்தையெனில், நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நேராமோ, ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே, ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமன்றோ. உணர்வு மயமான இந்த வரிகள் பாரதியின் உண்மை ஒளி நிறைந்த உள்ளத்தை படம் பிடித்து காட்டுகின்றதல்லவா? கவிஞனின் கவிதை ஓவியமாக கண்முன் தோன்ற வேண்டும். குறுந்தகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பார்க்கலாம். தாமரை புறையும் காமர் சேவடி, பவழத்தன்ன மேனி, திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை, குன்றின் நெஞ்சுபக வெறிந்த செஞ்சுடர் நெடுவேள், சேவலம் கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே, எல்லா குற்றமும் தீர்ந்த செய்யுள் எனப்படும். இப்பாடல் இறைவனை ஓவியமாக கண்முன் காட்டுகின்றதன்றோ? இப்படி எத்தனை எத்தனையோ பாடல்கள் நம் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. கவிமணி எழுதிய கவிதை இலக்கணத்துக்கு இலக்கியங்கள் பல. அவையெல்லாம் கவி உணர்விலிருந்து உண்மை ஒளியோடு எழுந்தவை. கவிமணியின் கவிதைகளை எளிதில் இனங்காணலாம். எளிய நடை, எளிய சொற்கள், இனிய சந்தம், எளிதில் உள்ளத்தில் பதியக்கூடிய உறுதியான சொற்கள், மென்மையான வகையில் குழந்தைகளுக்கும் ஏற்ற எளிய ஓமைகள் என எல்லாம் அமைந்த பாடல்களில் என்னதான் இல்லை? தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை, தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று நாமக்கல் கவிஞர் உளமாற பாராட்டுவர். துரும்பென மெலிந்த தேகம், துளங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இணையவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவம் ஆகும் என கவிமணியின் உருவத்தை கண்முன் நிறுத்துகிறார். பிள்ளையவர்கள் கனிந்த பக்தியுள்ளம் கொண்டவர். புல்லும் பசுவிற்காம், பூண்டும் மருந்திற்காம், கல்லும் திருக்கோயில் கட்டுதற்காம், தொல்லுலகில் ஏழை எளியோன் எதற்காவேன், செந்தில் நகர் வாழும் வடிவேலவா? புல்லும் கூட பசுவுக்கு வாயுரையாகும், பூண்டும் மருந்துக்கு பயன்படும், கல்லும் கோயில் கட்டுதற்கு பயன்படும், எளியன் எதற்கு பயன்படுவேன் என்று மனமுருகி முருகனிடம் வினவுகிறார். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிது வெள்ளைப்பசு, உடனே அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி, முத்தம் கொடுக்குது வெள்ளைப்பசு, மடி

0: முட்டி குடிக்குது கன்றுக்குட்டி. இது மலரும் மாலையும் தரும் எளிய இனிய மென்மையான வரிகளால் அமைந்த பாடல். எனினும் இது குழந்தைகளுக்கான பாடலாக இருப்பினும் கவிஞர் உள்ளத்தில் எளிய அன்புமயமான தன்மையை அல்லவா ஓவியமாக காட்டுகிறது. இது அவரின் வெள்ளை உள்ளத்தின் தாழ்மை நிறைந்த பண்பையே காட்சியாக்குகிறது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்யும்.

0: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டுத் திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில்

0: பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7:25. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 104 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸுக்குன்ட்டு செப்பரேட்டாக அவங்க டெஃபினட்டாக நல்லா நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ லேடிஸாக இருந்தாங்கன்னா வீட்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்கி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ரேண்டமாக எதுவும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பயிற்சி. ஸோ உங்களோட உடம்பு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஒரு 30 minutes to 40 minutes வரைக்கும் தினமும் நடக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் போது சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸஸ் சொல்லுவோம். இப்போ ஸ்பைனுக்கான எக்ஸசைஸ், ஹிப்புக்கான எக்ஸசைஸ், முட்டிக்கான எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், சில வெயிட்ஸ் கொடுத்து சிம்பிளான வெயிட்ஸ், ஒரு 1/2 kg 1 kg வெயிட்ஸ் வச்சுட்டு சில எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணுறது. இந்த முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயினோ இல்லை அந்த எக்ஸசைஸ்னால வர இன்ஜுரிஸோ ஆகாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, பேக் பெயின் இருக்குது இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கொஞ்சம் இவாலுவேட் பண்ணிவிட்டு டாக்டருடைய அறிவுரைப்படி சில எக்ஸசைஸ் பண்ணணும், சில எக்ஸசைஸை தவிர்க்கணும். ஸோ நம்ம ஏஜ் ஆக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வர மாதிரி நம்ம ஜாயின்ட்ஸ்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 300-க்கும் ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எப்படின்னா வழவழப்பான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு, ஃப்ளெக்சிபிளான மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த ஜாயின்ட்ஸ் வந்து அத்தியாவசியமானது. ஸோ வயசாக அந்த ஸ்மூத்னஸ் போயிட்டு ஜாயின்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகும் போது அப்போது பெயின் ஸ்டார்ட் ஆகிறதோ இல்லை ஸ்டிஃப்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதோ அப்போ தான் அதுதான் அதோடைய முதல் அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுத்தெலும்பில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்கிறது. அது ஒரு ஜென்ரல் டேர்ம், அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஆரம்பத்தில் வெறும் கொஞ்சம் லேசான வலி இருக்கலாம், அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு சிலருக்கு தோள்பட்டு கை ஃபுல்லாக வலிக்கிறது, கை விரல் மரத்து போகிறது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி இப்போ நம்மளுடைய உடம்பு எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஆல் மூமெண்ட்ஸ் ஹேப்பன் வித் ஹெல்ப் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ இப்போ ரெண்டு எலும்பு மீட் ஆகிற இடம் வந்துட்டு எலும்பும் டைரெக்டாக ஒன்னோட ஒன்று மீட் ஆகாது, ரெண்டுத்துக்கும் நடப்புற நிறைய தசைங்கள் இருக்கும். சரிங்களா, மசில்ஸ் கிடையாது, லிகமெண்ட்ஸ் இருக்கும், ஜவ் இருக்கும், கார்ட்டிலேஜ்னு சொல்லிட்டு ஒரு வழவழப்பான சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு சின்ன வயசில் என்ன ஃபார்ம் ஆகுதோ அதுதான் கடைசி வரைக்கும். ஸோ இந்த வழவழப்பான சர்ஃபேஸ் வயசாக ரஃப் ஆகிறது தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறது. இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ். இது வெறும் முட்டிலேயோ இல்லை இடுப்புலையோ மட்டும் வரது கிடையாது, இது எந்த ஜாயின்ஸ் ஆகினாலும் அஃபெக்ட் பண்ணலாம். விரல்கள் அஃபெக்ட் பண்ணலாம், தோள்பட்டை அஃபெக்ட் பண்ணலாம், பாதத்தை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் போய் ரஃப் ஆகிட்டாலும் அதை தேய்மானம்னு சொல்கிறோம். இப்போ ஆர்த்ரைட்டிஸுங்கிறது திடீர்னு ஓவர் நைட்டில் வர ஒரு டிசீஸ் கிடையாது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் தேஞ்சிடுறது தான் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வலி வரும்போதே அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஃபர்தராக இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கும் ஆனதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு சில பேசிக் இவாலுவேஷன் பண்ணுவோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி ஹைட், வெயிட், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல், வேறு ஏதாவது கூட அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கா, டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு

0: அறிவுரைகள் சொல்லுவோம். இந்த வெயிட் லாஸ்க்கான அறிவுரைகள், சில கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கானது, சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், சில பாஸ்டர் கரெக்ஷன் அட்வைசஸ். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமே தப்பான முறையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணோன்னா இந்த தேய்மானம் சரியாக போயிடும். சிலருக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை கரெக்ட் பண்ணால் சரியாக போயிடும். சரியான செப்பல் போடாமல் இருப்பாங்க, அதனால கூட வரலாம், அதை சரி பண்ணால் சரியாக போயிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஃபர்தராக ஜாஸ்தி ஆகாமல் மட்டும் பார்த்துக்க முடியும்.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்த ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார், பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவரை எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு

0: அவள் ரசித்தோம். உணர்வுகள் அனைவருக்கும் பொது என உணர்ந்து கொண்டால் உழைக்கும் இடத்தில் பாகுபாடில்லை.
1: நல்ல

0: நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசிவன் குழுவினரோடு பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள்.

0: அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 19 காலையில் அடுத்து வருவது டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் தொழிலாளி. இந்த படத்திலிருந்து உலகின் ஒரே முதலாளி இறைவன் என்பதை மனதில் வைத்தால் ஏற்றத்தாழ்வு இதயத்தில் எழாது எந்த சூழலிலும்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி

0: https://prasarbharathi.gov.in/nipp.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நகர்வலம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு.
1: நேயர்களே, உங்களுக்கு எப்போதாவது இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கிறதா? உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்பட உள்ளது, KYC உடனே புதுப்பிக்கவும், வாழ்த்துக்கள், உங்களுக்கு பரிசு தொகை கிடைத்துள்ளது, இந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் ரிவார்டை பெறுங்கள், அல்லது ஒரு QR கோடை ஸ்கேன் செய்த சில நிமிடங்களில் வங்கி கணக்கில் இருந்த பணம் காணாமல் போனது போன்ற செய்திகளை பார்த்திருக்கிறீர்களா? உண்மையில் இன்று நம்முடைய வாழ்க்கை முன்பை விட மிகவும் எளிதாக மாறியிருக்கிறது. காலை டீ குடிப்பதில் தொடங்கி மளிகை பொருட்கள் வாங்குவது, மின்சார கட்டணம் செலுத்துவது, நண்பர்களுக்கு பணம் அனுப்புவது வரை பெரும்பாலான பரிவர்த்தனைகள் அலைபேசி மூலமாகவே நடைபெறுகின்றன. ஒரு காலத்தில் பணம் அனுப்ப வங்கிக்கு செல்ல வேண்டியிருந்தது, மின்சார கட்டணம் செலுத்த நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. இன்று ஒரு அலைபேசியும் இணைய இணைப்பும் இருந்தால் போதும், சில நொடிகளில் பணத்தை அனுப்பவும், பெறவும், பொருட்களை வாங்கவும், கட்டணங்களை செலுத்தவும் முடிகிறது. இதுவே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மிகப்பெரிய வெற்றி. இன்று சிறிய தேநீர் கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை பல இடங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் பயன்பாட்டில் உள்ளன. கையில் அதிக பணம் வைத்து செல்ல வேண்டிய அவசியம் குறைந்துள்ளது, நேரம் மிச்சமாகிறது, பரிவர்த்தனைகள் வேகமாகவும் எளிதாகவும் நடைபெறுகின்றன. நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வேகமாக பரவி வருகின்றன. காய்கறி வாங்குவது முதல் பேருந்து கட்டணம் செலுத்துவது வரை பல அன்றாட தேவைகளுக்கும் மக்கள் அலைபேசியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். குறிப்பாக மாணவர்கள், சிறு வணிகர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் பெண்கள் பலரும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மூலம் பணத்தை பாதுகாப்பாக கையாளும் பழக்கத்தை உருவாக்கி வருகின்றனர். இதன் மூலம் இன்னொரு முக்கியமான மாற்றமும் ஏற்பட்டுள்ளது. முன்பு எவ்வளவு பணம் செலவானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது சிரமமாக இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பதிவாக இருப்பதால் நமது வரவு செலவுகளை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இது குடும்ப நிதி மேலாண்மைக்கும் பெரிதும் உதவுகிறது. ஆனால் ஒவ்வொரு வசதிக்கும் பின்னால் ஒரு பொறுப்பும் இருக்கிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எவ்வளவு பயனுள்ளவையோ அவ்வளவு கவனமாக பயன்படுத்த வேண்டியவையும் ஆகும். இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சேர்ந்து இணைய மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. மோசடி செய்பவர்கள் புதிய புதிய வழிகளில் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். சில நேரங்களில் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி அழைப்பார்கள். உங்கள் KYC காலாவதியாகிவிட்டது, உங்கள் கணக்கு முடக்கப்பட உள்ளது, உங்களுக்கு லோன் ஒப்புதல் கிடைத்துள்ளது, பரிசு தொகை வென்றுள்ளீர்கள் என்று கூறி தனிப்பட்ட தகவல்களை கேட்பார்கள். சிலர் OTP எண்ணை கேட்பார்கள், சிலர் ATM பின் எண்ணை கேட்பார்கள், சிலர் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அனுப்பி அதை கிளிக் செய்ய சொல்வார்கள். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த வங்கியும் எந்த அதிகாரப்பூர்வ நிறுவனமும் உங்கள் OTP எண்ணையோ, ATM பின் எண்ணையோ, UPI பின்னையோ, இணைய வங்கி கடவுச்சொல்லையோ தொலைபேசியில் கேட்காது. அதேபோல் QR கோட் குறித்து ஒரு முக்கிய விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். பணம் பெறுவதற்கு QR கோட் ஸ்கேன் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பணம் அனுப்பும் போது மட்டுமே UPI பின் தேவைப்படும். பணம் பெற QR கோட் ஸ்கேன் செய்யுங்கள் என்று யாராவது சொன்னால் அது மோசடியாக இருக்கலாம். எனவே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் சில அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். OTP, பின் கடவுச்சொல் போன்ற தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை திறக்கக்கூடாது. அறிமுகமில்லாத செயலிகளை பதிவிறக்கம் செய்யக்கூடாது. அதிகாரப்பூர்வ செயல்கள் மற்றும் இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பணம் அனுப்பும் முன் பெறுபவரின் பெயர் மற்றும் கணக்கு விவரங்களை இருமுறை சரிபார்க்க வேண்டும். பரிவர்த்தனை முடிந்த பிறகு அதன் விவரங்களையும் சரிபார்க்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக, வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் இணைய பாதுகாப்பு குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் பல மோசடிகள் அவர்களின் அறியாமையையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தியே நடைபெறுகின்றன. நேர்களே, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நம் வாழ்க்கையை எளிதாக்க வந்துள்ளன. அவற்றை பயத்துடன் அணுக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி

0: கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் தொழில்நுட்பத்தை நம்புவது அவசியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்கள். ஏனெனில் டிஜிட்டல் உலகில் பாதுகாப்பு என்பது ஒரு தேர்வல்ல, அது ஒவ்வொருவரின் பொறுப்பு.
1: டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு. எழுதியவர் வர்ஷினி ரகு, வாசித்தவர் ஹரி சுபாஷினி.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
4: புத்தம்புது காலையில் இனிய திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். ஏறுமுகம் திரைப்படத்திற்காக
5: மாணிக் விநாயகம் பாடியிருப்பது.

0: அழகு கொட்டி கிடக்கும் பூமிக்கு நாம் மாசை தந்து கொண்டிருக்கிறோம்.
1: ஆனால் மற்ற விலங்குகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன அறிந்து கொள்வோமா? மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூணும் ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள். இவை இல்லாம காலம் போகாது. முதல் தேவையே உணவுதான். நாம ஒன்னு சாப்பிட்றோம், தானியங்கள். தானியம் விளைந்த போது பயிர் கழிவுகள் நமக்கு தேவையில்லாதது. ஆனா அந்த கழிவுகளை கால்நடைகள் சாப்பிடும். அவற்றிற்கான உணவு. நமது கழிவை நாமளும் தொடறதில்ல, மற்ற உயிரினங்களும் தொடறதில்ல. ஆனா கால்நடைகள், குறிப்பா ஆடு மாடு கோழி ஆகியவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு உணவாகுது, அல்லது நல்லா மக்கின பிறகு மண்புழுக்களுக்கு உணவாகுது. மண்புழுக்களின் எச்சம் மண்புழு கம்போஸ்ட் மறுபடியும் பயிர்களுக்கு உணவாகுது. ஆக ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. கோழிகள் கழிக்கும் எச்சம் மீன்களுக்கு உணவாகுது. மீன்கள் கழிக்கும் கழிவுகள் குளங்கள்ல அடியில சென்றடையும். அந்த கழிவுகளை குளத்து தண்ணி வத்தின பிறகு வாரி மறுபடியும் நிலத்துல இயற்கை எருவா குளத்து வண்டல்னு கொண்டு போய் போடுறோம். அருமையான இயற்கை எரு. கிருஷ்ணமூர்த்தி சார், இப்படி இயற்கை எருக்களை கொண்டு பயிர் சாகுபடி பணிகள் மேற்கொள்றோம். இதுல அடுத்து நுழைவது பூச்சிகள். பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது, தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குது. செடி கொடிகளை சாப்பிடும் பூச்சிகள் தான் தீமை செய்யும் பூச்சிகள். இவற்றை உண்ணும் பூச்சிகள் தான் நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது மனிதனுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள். அதே போல பூச்சிகளை பிடித்துண்ண பறவை இனங்கள் இருக்குது. நாம் பூச்சிக்கொல்லி விஷங்களை தெளித்து பூச்சிகளை அழிச்சிட்டா இவற்றை பிடித்துண்ணும் பூச்சிகளுக்கும் பறவை இனங்களுக்கும் யார் உணவளிப்பது? அவை எப்படி வாழும்? சரி, என்ன தான் செய்யறது? வேலி ஓரங்களில் ஆடு மாடு தொடாத செடி கொடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆடா தொட, ஆடு தின்னாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, பிரண்டை, சோத்துக்கத்தாழ, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, நெவேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, யூக்கலிப்டஸ், அரளி, இப்படி பல செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு. இவற்றை ரெண்டு மூணா பிரிக்கலாம். ஒன்று, இலைகளை வாயில போட்டா கசக்கும். ரெண்டாவது, ஒடிச்சா பால் வரும் செடி கொடிகள். மூணாவது, தொட்டா வாசனை வரும் செடிகள். இவற்றில் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து உரல்ல போட்டு இடிச்சு மாட்டு கோமியத்து கூட கலந்து ஒரு வாரம் வச்சிருந்தா பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி தயார். இந்த கலவைய பயிர்கள் மேல தெளிச்சா அதிலிருக்கும் பூச்சிகள் வெளியே பறந்துடும். நாம பூச்சிகளை அழிக்கல, விரட்டுறோம். கிருஷ்ணமூர்த்தி சார், இதுதான் பயோடைவர்சிட்டி, ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். இயற்கை சமநிலையை கடைபிடிக்கணும். இந்த பூ உலகில் நாம மனித இனம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? சார்ந்த உயிரினங்கள், விலங்கினங்கள், தாவரங்கள் எல்லாம் வாழணும். எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை சமநிலை என்பது. ஒன்னிருந்து ஒன்று இல்லைன்னா அப்புறம் சமநிலை இருக்காது இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அந்த காலத்திலேயே கனியன் பூங்குன்றனார் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். நாம இந்த சூழலுக்கும் நமது பூமிக்கும் ஏதாவது தவறு செய்தோம்னா அதற்கான பலன் நமக்கே திரும்ப வந்து சேரும். பந்தை எப்படி அடிக்கிறோமோ அதே வேகத்தில் நம்ம கிட்ட திரும்ப வந்து சேரும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல்

0: அணிக்கும். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் பி சரவணன் அவர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் யூ பி ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம்.
2: ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்,
1: வி அனிருதாத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.
2: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: இன்று காலை 9 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைஷியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி, நேரம் 8:02. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக பென்னி தயாள் மகத்தி பாடியுள்ள பாடல்.

0: தேவைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் திப்பு பாடியுள்ள பாடல்

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் இனிய திரை இசை பாடல்களை 8:30 திரைகானத்தில் கேட்கலாம்.

0: International between India and England abandoned due to rain. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் திரைகானம் ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரே ராகச்சாயல் அமைந்த பாடல்கள். இப்போது நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து வருவது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் உடன்பிறப்பு.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. தேவதேவ கலையாமிதே. மாயாமாளவ கவுடராகம் ரூபகத்தாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனை.

நேரம் 9:32:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, தொடர்ந்து எவரூரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனும் மிஸ்டர் சாப்பு தாளம்

ராகம் மோகனத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்டோம். நிறைவாக ஜெகஜ்ஜனனி கணம் கிருஷ்ணய்யர் பாடல், ரதிபதி பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேடலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா.
1: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து

0: ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் முத்துச்சிதறலாய் பாடல்கள் இப்போது உங்களுக்காக.

கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த அந்த பாடலின் படம் தேன் சிந்துதே வானம். இனி வருவது பத்ரகாளி. இந்த படத்திற்காக பி. சுசீலா, கே. ஜே. யேசுதாஸ்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்த அந்த பாடலின் படம் தூண்டில் மீன். இனி வருவது நீதிக்கு தலைவணங்கு. இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் சத்தியம்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31.
0: நேரம் இப்போது 10:40. மொத்து சித்தலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருவது உறவாடும் நெஞ்சம். இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி,

0: இதுவரை முத்து சிதறல் கேட்டீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார்

0: வெண்கல பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அன்பு கட்டளை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குழுவினர் பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடரும் பாடல் மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து சுரேன் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 12:01.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு பத்துக்கு சங்கீத சாரல் விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி வேதாகமத்தில் பெண்கள், செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். தினம்தோறும் மாலை 6:10, 6:40 மனதில் நின்றவை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், வட்டாரத்திற்கேற்க தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரூபா நந்தினி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம் கேட்கலாம். 9:30 நாடக மலர், விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்ரமணியம் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 10:00 தேசிய நாட்டுப்புற பாடல் மெல்லிசை நிகழ்ச்சி. அமல் அந்தோனி அவர்கள் வழங்கும் மெல்லிசை பாடல்கள், மார்க்கி மது அவர்களின் நாட்டுப்புற கூத்து ஆகியவை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவன் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் 2வது அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is holding annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. The summit is an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi and Prime Minister Takaichi. Earlier today, Prime Minister Takaichi was accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan. Prime Minister Narendra Modi was also present on the occasion. The Japanese Prime Minister arrived in New Delhi last evening on a 3-day visit to India. This is the first official visit of Prime Minister Takaichi to India. External Affairs Ministry said the visit marks an important step in taking forward the special strategic and global partnership between India and Japan. The central government notified the Employees Provident Fund EPF Scheme 2026, replacing EPF Scheme 1952 as part of the implementation of Code on Social Security 2020. Under the new scheme, the mandatory EPF contribution remains unchanged at 12% of wages each from the employee and employer, while the existing 10% rate will continue to apply to notified establishments by the central government. The new scheme came into effect on the 29th of last month with its publication in the Gazette. India has reiterated its firm stand that terrorism cannot be justified under any circumstances and called for united global action to eliminate the menace. Addressing the U.S.

இதுவரை சங்கீத சாரலில் விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டன் இசைவலர் நிகழ்ச்சியில் 1:10

பூர்ண பிரக்ஞா ராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டக்கைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான

0: பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலாப் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த

0: சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் ஃபுளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹபீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 4ஆம் தேதி வரை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 5ஆம் தேதி அன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 5ஆம் தேதி அன்று இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். 2ஆம் தேதி தொடங்கி, அதாவது இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இன்றிரவு 7 மணி வரை இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சென்னை நீலாங்கரை வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை இன்றிரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏ எம் ராஜா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் அரக்கோணம் ஜோதி. இசை எம் எஸ் ஸ்ரீராம்.

மெல்லிசை பாடல்களை அடுத்து பாவிந்தர் பாரதிதாசன் பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், இசை ஷியாமலா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ONOS திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்தியாவை ஆத்ம நிர்பர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சர்வதேச உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பத்திரிகை வெளியீடுகளை நாடு தழுவிய அணுகலை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்தை கொண்டு வந்தது. ONOS கட்டம் 1 2025, 2026 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பு அடிப்படையிலான சந்தாக்களை ஒருங்கிணைத்து தேசிய உரிமங்களை பெறுவதன் மூலம் அனைத்து பயனர்களும் ஒரே தளத்தில் பலதரப்பட்ட வெளியீடுகளை அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பிரபலமான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட சர்வதேச வெளியீட்டாளர்களின் மின் பத்திரிகைகள் மற்றும் தரவுத்தளங்களை அணுக முடியும். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் உலகளாவிய அளவில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை அணுகுவதற்கும் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கவும் உதவும். தகுதியுள்ள நிறுவனங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பெற ONOS போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும்.

0: புதிய பதிவுக்கு நிறுவனத்தின் பெயர் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு குறியீடு மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்கள் இதற்கு தேவைப்படும். நோடல் அதிகாரி நிறுவனத்தின் வழக்கமான மூத்த முழுநேர ஊழியராக இருப்பார். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் நிறுவனங்களை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு நிறுவன AISHE குறியீடு கட்டாயமாகும். இந்த AISHE குறியீடு இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் குறியீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முதுகலை பட்டம், டிப்ளமா பெறும் மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் கல்லூரி, பல்கலைக்கழகம், தனி நிறுவனமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் மாணவர்கள் இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் RD பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். RD நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் தாய் அமைச்சகம் துறையிலிருந்து ONOSல் சேர அங்கீகாரம் அளிக்கும் கடிதம் அவசியமாகும். மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட நிலையான IP முகவரியை கொண்ட தற்போதைய அரசு கூட்டமைப்பு பயனர்கள் சுமூகமான மாற்றத்திற்காக தானாகவே ONOS போர்ட்டலுக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் நிறுவனத்தினுடைய பெயர், பதவி மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்களுடன் support@onos.gov.in இந்த முகவரிக்கு எழுத வேண்டும். சுருக்கமாக, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இது அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கான அணுகலை எளிதாக்குகிறது, மேலும் நாட்டின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
1: இதுவரை மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is holding annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takeuchi in New Delhi. The summit is an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between the two leaders. Earlier, Prime Minister Takeuchi was accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan today. Prime Minister Modi was also present on the occasion. The Japanese Prime Minister arrived in New Delhi last evening on a 3-day visit to India. This is the first official visit of Prime Minister Takeuchi to India. The External Affairs Ministry said the visit marks an important step in taking forward the special strategic and global partnership between India and Japan. India has reiterated its firm stand that terrorism cannot be justified under any circumstances and called for united global action to eliminate the menace. Addressing the UN General Assembly during the adoption of the 9th review of the United Nations Global Counter-Terrorism Strategy, India's permanent representative to the UN, P. Harish, said, "A terrorist is a terrorist," and emphasized that the counter-terrorism efforts should not be weakened by false equivalences or politicized narratives.
5: India has been a victim of cross-border terrorism for decades. Our people have paid a terrible price, and this experience has shaped India's zero-tolerance approach. Irrespective of any grievance, political cause, or strategic calculation, terrorism in all its forms and manifestations must be condemned unequivocally. India has worked to strengthen the global focus on terror financing. We have supported capacity building, South-South cooperation, and strengthening of multilateral frameworks. India believes that counter-terrorism should not be hollowed out by false equivalences or politicized narratives.
4: 7 migrant workers have lost their lives after a big chunk of rock slid and fell on them in Bengaluru South Taluk today. The tragedy struck at the Kaveri Crusher Stone Quarry in Madhapatna village. Those injured were evacuated from the accident site and are currently under medical treatment. The police have registered a case and the hunt is on for the owners of the quarry. The Delhi Police Special Cell has arrested 4 accused in a crackdown on ISI-sponsored interstate terror and arms network. Police said the accused were planning to carry out a terror activity in the national capital on instructions of ISI handler Shahzad Bhatti and

0: இந்த வார சிந்தனை. இந்த உலகத்தில் நல்லவர்களுக்குத்தான் பஞ்சமே தவிர நடிப்பவர்களுக்கு இல்லை. கண்காணிக்க எவரும் இல்லாத போதும் கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம். நாம் சரியாக இருந்தால் கெஞ்சவோ அஞ்சவோ தேவையில்லை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்றைய நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் பெண்கள் உரையாற்றுகிறார் செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். அடுத்து சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். முதலாவதாக
1: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உரையாற்ற வருகிறார் சுவிசேஷகி திருமதி செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதாகமத்தில் பெண்கள்.
2: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் பைபிளில் வாழ்ந்து கடவுள் மீது வைத்த நம்பிக்கையாலும் தங்களின் நல்ல செயல்களாலும் வரலாற்றில் இடப்பிடித்த 5 உன்னத பெண்களை பற்றி பேச போகிறோம். நீதி அல்லது நேர்மை என்று சொல்லும் போது அது ஏதோ பெரிய சட்ட புத்தகங்களை பின்பற்றுவது மட்டும் கிடையாது, கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வதுதான் உண்மையான நேர்மை. இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் 5 பெண்கள் யாரெல்லாம் என்று பார்ப்போமா? சாராள், ரெபேக்கா, தெபோரா, சிப்போரா மற்றும் இயேசுவின் தாயான மரியா. முதலாவதாக சாராள், நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இந்த பெண் திகழ்கிறாள். இந்த பெண் ஆபிரகாமின் மனைவியான சாராள். சாராளின் நேர்மை எங்கே தெரிந்தது என்றால், அவளுடைய கணவனோடு சேர்ந்து கடவுள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நம்பியதுதான். இத்தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே தன் கணவனோடு கூட கிளம்பினாள். அவளிடத்திலே கீழ்ப்படுதலை பார்க்க முடிகிறது. கடவுளை நம்பினாள், கணவனை நம்பினாள், தொடர்ந்து பயணித்தாள். தனக்கு வயதாகி விட்டதே, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா என்று மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் எனக்கு வாக்கு கொடுத்த கடவுள் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார் என்று அவள் நம்பினாள். அவளது இந்த ஆழமான நம்பிக்கைதான் அவளை ஒரு நல்லவளாக மாற்றியது. இந்த சாராள் கர்ப்பதரிக்க பலன் இல்லை, வழிபாடு நின்று போயிற்று, எல்லா பலனும் அற்று போயிற்று. ஆனாலும் கூட அவள் உண்மையாக ஆண்டவர் கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்பி இருந்ததுனால அந்த 90 வயசுலையும்

பிள்ளை பெறுவதற்கு அவள் பலன் அடைந்தாள், பிள்ளையும் பெற்றாள். அருமையான பெண்களே, எத்தனை பேர் முந்தி உலகத்திலே நூத்தல் ஒன்றுதான் குழந்தை இருக்காது. ஆனால் இப்ப காலத்திலே பெண்களுக்கு, அநேக பெண்களுக்கு சாப்பாடு முறைகளோ வாழ்க்கை முறைகளோ அல்லது பழக்க வழக்கங்களோ என்னதோ தெரியவில்லை. அநேக பேருக்கு பிள்ளை இல்லாமல் தவிக்கிறார்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சாராள் இந்த வசனத்தின் படியாக அவள் முடிவு வீண் போகாதபடி, நம்பிக்கை வீண் போகாதபடி கற்பந்தரித்து பிள்ளை பெற்று நம் எல்லோருக்கு விசுவாசின் தாயாக இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், சரீரத்தின் பலவீனத்தை பார்க்காதிருங்கள். நம்மை படைத்த கடவுளை உண்மையாக பார்க்கும் பொழுது அவள் நேர்மை விளங்குகிறது. அடுத்ததாக, இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம் ரெபேக்கா. ரெபேக்கா என்றதான ஒரு பெண் அன்பும் கனிவான குணமும் உடையவள். அவள் ஈசாக்கின் மனைவி. ரெபேக்கா நற்குணம் அவளுடைய அன்பிலும், முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவும் குணத்திலும் தெரிந்தது. ஆபிரகாமின் வேலைக்காரன் எலியாசார் தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் தேடி கிணற்றடிக்கு வந்தபோது ரெபேக்கா அவரை பார்த்து ஒரு அறியாதவள் என்று ஓடி போகாதபடி குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். அந்த காலத்தில கஷ்டம்தான், ரொம்ப தூரம் வந்து குடத்தை கொண்டு வந்து ஆழமான கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுப்பது மிக மிக கடினம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு முன்பின் தெரியாத மனிதன் கேட்கும்போது உடனே அவள் கொடுக்கிறாள். எப்படி அவளுடைய ஈகை குணம் இருக்கிறது, அன்போடு கொடுக்கிறாள். அவள் சொன்னாள், உமக்கும் தண்ணீர் தருகிறேன், உமது ஒட்டகத்துக்கும் தண்ணீர் தருகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். பாருங்க, அவள் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய கடவுளின் திட்டத்துக்காக அவள் புறப்பட்டு சென்ற தைரியத்தையும் அவளுடைய செயல் உயர்த்துகிறது. பாருங்க, ஒரு ஒட்டகம் வனாந்தரத்துல, ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணீர் குடிக்கும். அப்போ 10 ஒட்டகங்களை வைத்திருந்தாராம். அப்ப எவ்வளவு குடம் தண்ணீர் குடித்திருக்கும், எவ்வளவு குடம் ஓடி ஓடி அவள் வேலை செய்திருப்பாள். அந்த கால பெண்களே, ரெபேக்கா சுறுசுறுப்பானவள், அழகுள்ளவள், சுயநலமில்லாதவள், கனிவானவள், நல்ல குணமுடையவள் பெண்களாக அப்பெண்ணாக அவள் காணப்பட்டாள். பாருங்க, ஏழை எளியவரிடம் உதவி என்று நம்மை நம்பி வருவரிடம் நாம் காட்டும் பாசமும் கனிவுமே கடவுளுக்கு பிடித்த விஷயமாக இருக்கிறது. ரெபேக்கா காட்டிய அந்த நல்ல குணம் அவளை ஒரு பெரிய சந்ததியின் தாயாக மாற்றியது. நாமும் இந்த ரெபேக்காவை போல நல்ல ஈகை குணமுடையவளாக, சுறுசுறுப்புள்ள பெண்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்க போனோமானால் தெபோரா. தெபோரா ஒரு தைரியம் உள்ளவள், நல்ல ஒரு தலைமைத்துவம் கொண்டவள். அந்த காலத்திலே இஸ்ரவேல் வரலாற்றுல ஒரே பெண் நீதிபதியானது இந்த தெபோரா தான். பெண்கள் விட்டு விட்டு அந்த காலத்துல வராத சூழ்நிலையில இந்த தெபோரா கடவுளுடைய குரலை கேட்டு மக்களை வழிநடத்தும் தலைவியாக இருந்தாள். நாட்டில் அநீதி நடந்து கொண்டிருந்தது. சிசரா என்றதான மன்னன் மக்களை எதிர்த்து போரிட வந்து கொண்டிருந்தான் அநேக ஆயுதங்களோடு, படைகளோடு. அப்பொழுது இந்த படை தலைவி போருக்கு இந்த பாராக் பயந்தார், தெபோராவிடம் வந்தாள். இந்த தெபோரா அந்த பாராக் பயந்து கொண்டிருந்த சிசராவோடு போரிட பயந்து கொண்டிருந்த பாராக்கை கூப்பிட்டு இவ்வளவு தைரியம் கொடுக்கிறாள். ஒரு தலைமைத்துவம் வெளிப்படுகிறது. அப்பொழுது இந்த பாராக் சொல்லுகிறான், எனக்கு பயமாக இருக்கிறது, நீ கூட வந்தால் நான் போவேன் என்று. அதற்கு இந்த தெபோரா மாட்டேன் என்று சொல்லாமல் தைரியமாக, பாருங்க எந்த பெண்ணு பெரிய யுத்தத்துக்கு தைரியம் அந்த படைகளோடு முன்னின்று நடத்தி தலைமையா போக தைரியமா போவா. பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்மை சுற்றி உள்ள இந்த சமூகத்துல தப்பு நடக்கும் போது பயந்து ஒதுங்கி போகக்கூடாது. இந்த நியாயத்திற்காக குரல் கொடுப்பதும் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வதும் பெண்களின் கடமை என்பதை தெபோரா நமக்கு உணர்த்துகிறாள். அருமையான பெண்களே, அதே போலத்தான் இந்த தெபோராளை போல நாமும் அநேக பெண்கள் இந்த உலகத்திலே, நாட்டிலே, தேசத்திலே எழும்ப வேண்டும். படித்த பெண்கள் நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த தெபோரா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். அடுத்ததாக நாம் பார்ப்போமா சிப்போராள். புத்திசாலித்தனமும் குடும்பத்தை காப்பதிலே மிக கவனமுள்ளவளாக இருந்தாள். மோசேயின் மனைவிதான் இந்த சிப்போரா. சிப்போரா ஒரு நேர்மையானவள். அவளது புத்திசாலி

0: காரணத்தினாலே சரியான நேரத்தில் எடுத்த ஆன்மீக முடிவு தெரிகிறது. மோசே கடவுளின் கட்டளையை நிறைவேற்ற எகிப்திற்கு போகும் பொழுது அவனது ஒரு தவறான செயலால் கடவுளின் கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அப்போது சிப்போரால் பயந்து நடுங்காமல் அங்குமிங்கு ஓடாமல் உடனடியாக செயல்படுகிறாள், புத்தியா செயல்படுகிறாள். செய்ய வேண்டிய அந்த ஆன்மீக கடமை செய்து தன் கணவனை மரணத்திலிருந்து காப்பாற்றினாள். அவளது சமயோசித புத்தி அவளது குடும்பத்தை காப்பாற்றியது. பெண்கள் இன்றைக்கு கணவர் எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று குடும்பத்திலே கண்ணோக்கமாக நாம் இருக்க வேண்டும். குணசாலியாக புத்திசாலியாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்திலே பிள்ளை வளர்ப்பதிலே தாய்தான் முதலிடம் வகிக்கிறார்கள். அப்பொழுது இப்போ உள்ள பெண்கள் செல்போன்ல இன்னும் டிவி அந்த உலகம் அவர்களை கெட்டு போக வைக்கிறது. பிள்ளை பெற்ற தாய் தான் அவர்களை சரியான நேரத்தில் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை நாம் எடுத்து சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. அந்த சிப்போரா ஒரு ஆபத்தான நேரத்துல பதற்றப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்தான நேரம் வந்தால் நாம் கடவுளிடம் ஆலோசனை கேட்டு கடவுளுடைய வழிப்படி செயல்படுவதே உண்மையான நோக்கமாக நேர்மையாக காணப்படுகிறது. அதற்கு இவள் ஒரு உதாரணமாக திகழ்கிறாள். கடைசியாக நாம் புதிய ஏற்பாட்டிலே மரியாள் பற்றி நாம் பார்க்கலாம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பண்பான பணிவான ஒரு தாழ்மையான பெண்ணாக இருக்கிறாள் இயேசுவின் தாயான மரியாள். மிக உன்னதமான நேர்மையான குணத்தை நாம் இந்த மரியாவிடம் பார்க்க முடியும். கல்யாணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கும் போது ஒரு குழந்தையை சுமப்பது அன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் சமுதாயம் என்ன சொல்லும், இந்த சொசைட்டி நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னு பயப்படாம நான் கடவுளின் அடிமை, அவருடைய இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று தன்னை முழுமையாக கொடுத்தாள். இந்த தியாகம் கீழ்ப்படுதலும் அவளை உலகிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாற்றியது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறார். அவருடைய கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். எப்படி பாருங்க, இன்றைக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், தன்னுடைய கணவனிடம் எப்படி இருக்கிறார்கள், கடவுளிடம் எப்படி இருக்கிறார்கள், பிள்ளைகளிடம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சிறிய சொல் கூட தாங்க முடியாத பெண்களாக இருக்கிறார்கள். டென்ஷனுள் நிறைந்த இந்த உலகத்தில் பெண்கள் தாழ்மையா கீழ்ப்படுதல் உள்ள பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மரியாள் ஒரு சாட்சியாக இருக்கிறாள். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்த்த ஐந்து பெண்களும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்தவர்கள். சாராள் நமக்கு நல்ல நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறாள். ரெபேக்கா பாசத்தையும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தையும் காட்டுகிறாள். தெபோரா நியாயத்துக்காக போராடும் தைரியத்தை கற்றுத்தருகிறாள். சிப்போரா குடும்பத்தை காப்பாற்றும் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறாள். மரியாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நற்குணத்தை தந்தார். பெண்கள் என்பவர்கள் வெறும் சமையலறையோடு முடித்து விடுபவர்கள் அல்ல, அவர்கள் குடும்பத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான தூண்கள். இந்த ஐந்து பைபிள் பெண்கள் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு தைரியத்தோடு புத்திசாலித்தனத்தோடு நேர்மையாக வாழ முயற்சி செய்வோமா?
1: இதுவரை வேதாகமத்தில் பெண்கள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் செல்வம் பால் ஆண்ட்ரூ கனகராஜ் அவர்கள். இப்பொழுது சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறுகிறது.
2: எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூத்துக்குடியில மிக பிரபலமான கவரிங் நகைகளை பல இடங்களில் பல கிளைகளை கொண்டு நடத்தி வருகின்ற ஒரு பெண்மணி திருமதி ஈஸ்வரி மதன் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஈஸ்வரி அவர்களே.
3: வணக்கம்மா.
2: நீங்க படிச்சது, நீங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க, உங்களுக்கு எதுல எப்படி இதுல ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நான் படிச்சதுமா, நாங்க வந்து கிராமம்தான், கிராமத்துல விவசாய பூமி தான். எங்கள் அப்பா வந்து நிறைய லேண்டு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். ஆனால் அங்கே வந்து

0: எங்கள் வீட்டிலையே கொஞ்சம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, குடும்பமாக வேலை பார்ப்பாங்க. அதனால் நம்ம அந்த பூமியிலிருந்து முதல் முதல்ல படிக்கணும் தூத்துக்குடிக்கு வந்தது நான் தான், பொண்ணா.
1: ஓ, நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு?
0: வாழவல்லான்.
1: ஓ, அங்கேருந்து வந்த முதல் பெண்மணி உயர் படிப்புக்காக?
0: ஆமாம், உயர் படிப்புக்காக. காலேஜ் தான் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தது. அங்கே உள்ள டீச்சர்ஸ், அங்கே உள்ள பிள்ளைங்க, அந்த எக்கனாமிக்ஸ் இன்னும் ஆழமாக படிக்கும்போது அதில் உள்ள விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஈர்ப்பு.
1: இன்னைக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் உரிமையாளராக நீங்கள் ஒரு வியாபாரத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டு வர்றீங்க, உங்களுக்கு இது எது உந்துதலாக இருந்தது ஆரம்பத்தில்?
0: உந்துதல்னு சொல்லும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆனது 1996. நாங்கள் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தது 1997.
1: கரெக்டாக நீங்கள் உங்களுடையும் உங்களுடைய கணவரையும் சேர்த்து சொல்றீங்களா?
0: அது ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தான் பின்னடைவாக இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஆட்களை வச்சு வேலை செஞ்சு அப்படி பழகிட்டு நம்ம எதுலேயும் போய் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பெருசாக தயக்கம்னு சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக நம்மளோட எண்ணமே நம்ம 4 பேருக்கு வேலை செய்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான்.
1: இல்லை, சுயமாக நிற்கணும் அப்படிங்கிறதுல இருந்த ஆர்வம் தான் உங்களுக்கு இந்த தொழிலுக்கு இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க. சரி, இதை வந்து நீங்கள் புதுசாக நீங்களே தான் தொடங்கியிருக்கிறீங்க இல்லையா, நீங்களும் உங்களுடைய கணவரும். பொதுவாக வந்து வியாபாரம்னாலே அப்பா செஞ்சிட்ருப்பாரு, அவருடைய பிள்ளைகள் அந்த இதற்கு அப்படி அந்த வழிக்கு வருவாங்க. உங்களுடைய கணவருக்கு இது அப்படிப்பட்ட ஒரு தொழிலா?
0: இல்லை, அப்படி கிடையாது. அவங்க வந்து லாயராக ஒர்க் பண்ணாங்க அப்போ. அதுக்கு பிறகு அவங்களுக்கும் அதில் இதை விட கொஞ்சம் இதை பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் நிறையா பணம் பார்க்கலாம். அது
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதார தேவைகள் தான் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த பயணத்தை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
0: ஆமா, பயணம்னு சொன்னா முதல்ல முடிவெடுக்கிறது தான் பெரிய விஷயம். முடிவெடுத்த பிறகு பயணம் தொடங்கிரும். முடிவெடுக்கும் போதுதான் நம்ம ரொம்ப குழம்பி போய் இருப்போம், அதை செய்யவா இதை செய்யவா, வேலைக்கு போகவா, இல்லைன்னா அவங்க வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணவா, இல்லைன்னா பிஸ்னஸ்க்குள்ளே வரவா அப்படின்னு அந்த இதை அனலைஸ் பண்ணணும். ரொம்ப நாளாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை பற்றி பேசி நமக்கு எந்த ட்ராக் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அதை முடிவெடுத்த பிறகு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா முடிவெடுக்கிறது தான் கஷ்டம். நாங்களும் அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். நாங்கள் அடுத்தப்ப எங்களோட பயணத்தை எதை நோக்கி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ வானொலி, இதே வானொலி நிலையம் தான் எங்களுக்கு வந்து. அப்போ வந்து இலங்கையில் போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ அமைதி படைகள்லாம் இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 வந்து பாடல் போடுவாங்க. அதில் ஒரு கவரிங் கடையை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த கவரிங் கடையை பற்றி நம்ம அதை பற்றி கேட்டு தான் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அது மேலே ஒரு ஆர்வம் வந்தது. இதை கவரிங் கடையை பிரான்சைஸ் எடுத்து செஞ்சானே அப்படின்னு.
1: பரவாயில்ல, உங்களுடைய தொழில் முனைவருக்கு நம்முடைய வானொலியும் ஒரு பங்களிப்பு அளிச்சிருக்கு.
0: ஆமா,
1: சந்தோஷம்.
0: அதுதான் உண்மையினே உண்மையான காரணம் அதுதான். அப்புறம் போது அதுல கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சது. அது நாங்க வந்து அதை கல்யாணம் ஆகியே ஒரு 1.5 வருஷம் அப்படி காலகட்டத்தில் அதை எப்படி செய்ய முடியும் அவ்வளவு பணம் போட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் லோனு, கொஞ்சம் நகை ஜுவல்ஸு அந்த மாதிரிலாம் செஞ்சு அப்புறமா பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதையும் வச்சுதான் நாங்கள் வந்து நாங்களா இது வந்து உருவாக்குன கடை தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுல அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். பிஸ்னஸ் செய்யறாங்கன்னா அப்பா செஞ்சாங்களா இல்லை வச்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது வந்து அப்படி இல்லை. எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு ஆரம்பத்துல நீங்க குழம்பி தான் இருப்பாங்க. அந்த குழப்பம் எங்களுக்கும் இருக்கதான் செஞ்சது.
1: அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க வெற்றிகரமாக பயணிச்சிருக்கிறீங்க. இப்ப வந்து நீங்க இந்த தொழில் தொடங்கினது எந்த வருஷம்?
0: 97.
1: உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு இப்ப?
0: ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப காலகட்டத்துலங்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வீட்டுக்கும் செலவுக்கும் பத்திர மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்தது. பிஸ்னஸ்ங்கிறது வந்து அப்போ வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்ச இடங்கள், அந்த செலக்டிவான இடம் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம், ரொம்ப மெயின்னு சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பித்தோம். அப்படிங்கும்போது அதுக்குரிய பெனிஃபிட் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. கஸ்டமர் வந்து இங்கே அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கே கொஞ்சம் காலம்
1: பிடிச்சிருக்கு.
0: ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அப்புறம் எங்களோட பொறுமை, அதுக்கடுத்த கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ்.
1: கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குதே, நம்ம இவ்வளவு முதல் போட்டிருக்கோம், இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், இந்த இவ்வளவு சிரமங்கள் வருது அப்படிங்கும் போது இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தணுமா

0: வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி முடிவெடுத்தீங்க?
1: இல்லை, கம்மியாக வருமானம் வரும்போது எங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யோசனை ஒரு காலத்துலேயும் வரல. நடத்தணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வரவே இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நியாயமான தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த சொசைட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் நேர்மையான கொஞ்சம் நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அந்த தொழில் மெதுவாக உங்களுக்கு முன்னேறினா கூட, டெவலப் ஆகி நம்ம வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் செய்யலாம் அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு நேர்மையான ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு நல்ல தொழில் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கால் எடுத்து வச்சு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
0: இந்த உங்களுடைய இந்த பயணத்தில் யார் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: ஆமாம், இது முக்கியமாக நம்ம சொல்லணும்ல, எங்கள் வீட்டுக்காரங்க முழு சப்போர்ட்டு. அவங்க இல்லாமல் இந்த தொழில் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையாது. நாங்கள் வந்து எங்களோட தொழிலை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் எல்லாரும் கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஒர்க், நம்ம ஒரு ஆள் ஒரு ஒர்க் பண்ணோம்னா இன்னொரு ஆள் இன்னொரு ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரி சேர்ந்து.
0: அதாவது உங்கள் குடும்பத்தை உறுப்பினர்களே எல்லாத அந்த வேலைகளை பகிர்ந்துட்டு செஞ்சோன்னு சொல்கிறீங்க?
1: ஆமாம், குடும்பத்துக்கு உறுப்பினர்கள்னால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். ஆனால் ஃபைனான்ஸுன்னு பார்க்கும்போது மாரல் சப்போர்ட்டு ஃபைனான்ஸுக்கும் போது எங்க அப்பா ரொம்ப பண்ணியிருப்பாங்க. மாரல் சப்போர்ட்டா செய்யுங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்.
0: அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது பெரிய நம்ம தயங்கி நிக்கிற நேரத்துல சரி இவர் சொல்றாரு அப்ப அது நம்ம கண்டிப்பா நல்லாதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கு பெரிய மருந்தாக இருக்கும்.
1: அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அப்பாவுக்கு கீழே தொழில் பார்த்ததுனால என்னமோ, நாங்கள் தனியாக தொழில் பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த வயசில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குற இடத்துல என்கரேஜ் பண்ணால் நமக்கு இன்னும் பூஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்ல சொல்ல பாக்குற இடங்கள்ல சொல்ல சொல்ல நம்ம கொஞ்சம் நல்லா தான்.
0: கண்டிப்பாக. கிட்டத்தட்ட இப்போ எத்தனை கிளைகள் உங்களுடைய தொழிலுக்கு இருக்கு?
1: எங்களுக்கு இப்ப 10 கிளைகள் இருக்குது.
0: 10 கிளைகள் எல்லாமே தூத்துக்குடியில சுற்று வட்டாரத்தில்
1: 6 இருக்குது, மத்த ஊர்கள்ல
0: சுற்று வட்டாரங்கள்ல இருக்குது. சோ இத்தனை கடைகளை நிர்வகிக்கக்கூடிய முக்கிய பங்குல உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கு இணையா உங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை பேரு?
1: 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இருக்கு.
0: என்ன பண்றாங்க?
1: அவங்களும் இப்ப எங்க கூட இருக்கிறாங்க.
0: ஒரு பெண்ணாக இந்த தொழிலை ஈடுபடுறதுனால உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்ததா?
1: சிரமம் இல்லாம இருக்காது. நம்ம ஒரு கான்பிடண்டா இருக்கணும். ஒரு நம்மளுக்கு குடும்பம் தான் முதல்ல அப்படிங்கும் போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நம்ம பெர்ஃபெக்டா செஞ்சாதான் அந்த 9:30 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷுவாலிட்டியா 9:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போதான் நம்மளும் தொழிலை பார்க்க முடியும். வீட்டு வேலையையோ அல்லது ஹஸ்பண்டை பார்க்குறதோ குழந்தைகளை பார்க்குறதுலையோ எதுலேயோ ஒரு சின்னதாக நம்ம தவறுனா கூட அது நமக்கு டிராபேக்காக தான் அமையும். பெண்கள் சாதிக்கணும்னு சொன்னால் வீட்டு வேலையை நல்லா செஞ்சுட்டு முடிச்சுட்டு அடுத்தப்ப பிஸ்னஸ்க்குள்ளே போனால் நம்மளை யார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம எவ்வளோனாலும் சாதிக்கலாம்.
0: இது இன்றைக்கி உரிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனையே நம்ம எடுத்துக்கிடலாம் இதை. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இதை நீங்கள் படிக்காத இந்த வேலைக்கு போகாத அப்படின்னு யாரும் இப்ப அதிகமாக சொல்றது இல்ல. அவங்களுக்கு இப்ப நிறைய சுதந்திரம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை முறையாக அவங்க பயன்படுத்துறாங்களா, பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தனக்குத்தானே நீங்க சொல்ற மாதிரியான இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் போது குடும்பமும் சிதையாது, அவர்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். பெண்கள் ரெண்டையும் சமாளிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த சமாளிக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா. பெண்கள் வேலையுள்ளான ஆட்கள், அவங்களுக்கு ஆடுகளம் இல்ல, அதனால அவங்க ஆடாம இருக்கு. எல்லாருமே வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாம் களத்துக்குள்ள இறங்கி பார்த்தா எல்லாரும் தானா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஒரு கையில குழந்தையையும் ஒரு கையிலயும் பிசினஸையும் பிடிச்சிட்டு போக முடியாது? அதெல்லாம் அழகா பிடிச்சிட்டு போலாம். அது அவங்களுடைய நான் இன்னும் நான் ரொம்ப வேலியபுளான ஆள், நான் காமிச்சுக்கணும் சொசைட்டில, நிமிர்ந்து நிக்கணும், இனி ஒருத்தர் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னா நீங்க அதை செஞ்சாகணும். குடும்பத்தை தவிர விட்டுட்டு பிசினஸ் பார்த்தாலும் நமக்கு குடும்பம் இருக்காது. குடும்பம் தான் முக்கியம்னு நம்ம பிசினஸ் வேண்டாம்னு நினைச்சிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளதான்
0: இருக்கணும்.
1: நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சா இதுல சக்சஸ்ஃபுல்லா
0: பண்ணலாம். இப்ப உங்களுடைய இந்த பயணத்துல உங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப உங்களுடைய இந்த பிசினஸ் பிஸ்னஸ் ஐடியா, நீங்கள் வந்து ஒரு வானொலியில் ஒரு விளம்பரம் வந்தது, அந்த விளம்பரத்தை கேட்டு அதை நம்ம ஏஜென்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல கடை தொடங்கினதாக நீங்கள் சொன்னீங்க. ஒரு கடை போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் எதெல்லாம் நம்ம முதல்ல யோசனை

0: யோசனையில் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நேயர்களுக்கு எதை சொல்லுவீங்க?
1: ஃபஸ்ட்டு டேபிள் ஒர்க்கு தான். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எப்போவும் ஒரு விவசாய பூமியில் இருந்தாலும் கணக்கு விளக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க, எழுதி எழுதி வச்சு பார்ப்பாங்க. எனக்கு அது அதை பார்த்து பழகினாலும் நான். ரெண்டாவது, நம்ம படித்த ஸ்கூல்லையும் நெறிமுறைகள்னால் இப்படி தான் இருக்கும், தான் வேலையை தான் செய்யணும் அப்படி ஒரு கட்டுப்பாடுலாம் சொல்லி கொடுத்து வளர்ந்த காலகட்டம். ஸோ எனக்கு அந்த ரெண்டு பேரோட இது இருந்துகிட்டே தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்கள் ரொம்ப டேலண்ட், அவங்க எப்போவுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி தான் செய்யணும்னு அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, இடம் தேவையா, ஃபைனான்ஸ் எவ்வளவு தேவை இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். நம்மகிட்ட எவ்வளவு ஃபைனான்ஸ் இருக்கு, லோன் எவ்வளவு போடலாம், நம்ம எந்த இடத்துலன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
0: சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்க கணவர் வந்து உங்ககிட்ட சரி சமமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுவார் இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா,
0: ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க அதை செயல்படுத்துறதுல வந்து ரெண்டு பேரும் முழு வேகத்துல அதை ஈடுபடவும் முடியும். இப்ப புதுவிதமான முயற்சிகளை நீங்க உங்களுடைய கடைகள்ல நீங்க புகுத்தி இருக்கிறீங்களா?
1: ஆமாம், புதுமுதமான உணர்ச்சி எங்கள் முதல்ல இருந்தே நாங்கள் ஒரு நாங்கள் வந்து அந்த ஏஜென்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அவங்க ஒரு தரமான குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு படித்த காலகட்டத்திலையுமே எக்கனாமிக்ஸில் வந்து வரும், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தரத்தில் அப்படின்னு.
0: நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தது உங்களுக்கு மனசில் ஆழம் இருந்திருக்கு.
1: ஆமாம், அதே மாதிரி இன்னொன்று மக்களுக்கு ரொம்ப அப்பர் ஸ்டாண்டர்ட்ல உள்ள பீப்புள் வந்து கம்மியா இருப்பாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய இருப்பாங்க இல்லையா. அதனால எங்களோட டார்கெட் மிடில் கிளாஸ் பீப்புள நோக்கி இருந்தது.
0: பொதுவா கவரிங் நகைகளை வந்து போடுறவங்க அப்படின்னாலே தங்கம் போட முடியாதவங்க தான் கவரிங் போடுவாங்கங்கிற காலகட்டத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது இல்லையா?
1: இப்ப எப்படி இருந்ததுன்னா கவரிங் போட்டவங்க ஐயோ கவரிங் தான் போடுறாங்க காலகட்டமா தான்
0: இருந்தது. இன்னைக்கு வந்து தங்க நகைகளை உள்ள பூட்டி வச்சுட்டு அழகழகாக கவரிங் நகைகளை போடுவதுங்கிறது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
1: புதுமைன்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வர்றதை வச்சுதான் நம்ம செய்ய முடியும். நம்மகிட்ட புதுசான எதுவுமே இருந்த மாதிரி தெரியும்.
0: அதாவது இன்னொரு இடத்துக்கு போகும்போது இருக்கக்கூடியதை இதை நம்மளுடைய கடையில நம்ம இதை அப்ளை பண்ணா என்ன அப்படின்னு அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு எந்த துறையாக இருந்தாலும் அது நமக்கு அது மேன்மை தரும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்க அதுல பங்களிப்பை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. ரொம்ப அருமை.
1: ஒவ்வொன்றும்
0: இப்ப நீங்க ஒரு கிளையாக இருந்த உங்களுடைய வியாபார நிறுவனத்தை வந்து 10 கிளைக்கு மேலாக நீங்க அதை விரிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதே துறையில இருக்கக்கூடிய பிற நிறுவனங்களோட அந்த காம்படிட்டிவ்னஸ் அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க, அதை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க?
1: எல்லாரும் காம்படிட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டா கொஞ்சம் பயப்படுவாங்க, சேல்ஸ் கம்மியாயிருமோன்னு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டும் நானும் எங்களுக்கு சந்தோஷப்படுவோம். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி வந்துடுவாங்க, அங்கங்கே போக தேவையில்லை, இங்கே நிறைய கடை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நோக்கி வந்துடுவாங்க. ஸோ அது நம்மளோட வளர்ச்சிக்கு தான் உறுதுணையாக இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யாமல் இருப்போம், பக்கத்தில் வர்றவங்க வந்து செஞ்சாங்கன்னா அதை அங்கே இருக்குது நீங்கள் இதையே செய்யலை அப்படிங்கும்போது நமக்கு அதையும் சேர்த்து அடிஷனலா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம வரோம்.
0: அவங்க கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கிட்டோம் தான் நீங்க சொல்றீங்க. இந்த ஆக்கப்பூர்வமான மனப்பான்மை எல்லாருடைய வளர்ச்சிக்கும் இது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு நிறுவனம் இத்தனை நிறுவனங்களை நடத்தும் போது தனிப்பட்ட முறையில நீங்களும் உங்களுடைய கணவர் மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுக்கு வந்து சக ஊழியர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இந்த ஊழியர்களுடைய நிர்வாக மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நம்பிக்கை வேணும், அந்த நிறைய அவங்க கடைகளை அவங்கள நம்பி விடுறதா, அப்படி எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு நினைச்சாலே நம்மளால கடையை விரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது?
1: ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு எப்படியும் கண்டிப்பாக நம்பிக்கையான ஊழியர்கள் தேவை ஒரு நிறுவனத்தில். நாங்கள் ஒரு கடையோ ரெண்டு கடையோ வச்சுருக்கும் போது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தான் முக்கியமான ஊழியர், நம்பிக்கையான ஊழியர்.
0: அது சரி,
1: அதை பார்க்கறதுக்கு அவங்க வந்து வந்துட்டாலே அவங்க கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எங்கிட்ட வந்து கொஞ்சம் லேடிஸ் ஊழியர்கள் தான் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாங்க.
0: அதிகமாக நீங்கள் பெண் ஊழியர்களை தான் நியமிச்சிருக்கிறீங்க?
1: ஆமாம், அப்படி தான் இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அவங்க பிரான்ச்சஸ் போட போட தான் எங்களுக்கு ஜென்ஸ் தேவைப்படும்.
0: இப்போ வியாபாரத்தில் ஈடுபடும் போது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, காலையில் 9:30 நம்முடைய பணியை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இந்த என்னுடைய தொழிலை கவனிப்பேன் அப்படிங்கிறீங்க. உங்களுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கையையும் இந்த பிஸ்னஸ் லைஃபையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணினீங்க, எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்?
1: நான் ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்கலம்மா, பிஸ்னஸை ஒரு குழந்தையாக பார்க்குறேன், அதனால எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுது. எப்படின்னா நாங்கள் பேசுறது வேற யாரையும் பற்றி பேசுறது கிடையாது, எதையும் வெளி உலகத்தை பற்றியும் பேசிக்குவோம், அரசியல் சினிமா அந்த மாதிரி பேசிக்கிடுவோம், யாரும் பற்றி குறை பேசி அப்படி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். பேசுறதே வீட்டில் ஃபுல்லாக பிஸ்னஸை பற்றியே பேசி பேசி

0: பிள்ளைங்க எல்லாருமே எங்களுக்கு இதே ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும், இது கூட வாழ்ந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் மெயின் காரணம் எங்களுக்கு திருச்சி பார்க்கல எதையுமே.
1: இப்போ புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைய பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஆலோசனை தருவீங்க?
0: முதல்ல நம்ம லேடிஸ் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுருணும். விட்டுட்டு நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்டா போகக்கூடாது. அதை ஆக்கப்பூர்வமா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும். நம்ம இதைத்தான் அவங்கள பார்த்து செய்யணும், இவங்கள பார்த்து செய்யணும்னு எதையும் பார்த்து செய்யாதீங்க. உங்களுக்கேன்னு ஒரு திறமை இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளிக் ஆகணும். அந்த நான் வந்து வானொலியில ஒரு பாட்டு தான் கேட்டேன், எங்க வீட்டுல அவங்க பாட்டு தான் கேட்டோம். நாங்க ஒரு கடை வரைச்சு இன்னைக்கு நிறைய கடைகள் ஆக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பாருங்க. ஆனா பார்த்த உடனே எடுத்தோடனே செய்யணும்னு நினைக்காதீங்க. அதை பத்தி நிறைய பேசுங்க. 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், பத்தி பேசுங்க. உங்களுக்கு வீட்டில் முழு சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. சப்போர்ட் இல்லைன்னா பயப்படாதீங்க. சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே
1: இருக்கு,
0: கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்படிங்கும் போது கொஞ்சம் குழம்பலாம், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குழம்பலாம். ஆரம்பிச்ச பிறகு தெளிவா ஓட ஆரம்பிச்சிடணும், அதை நோக்கி வர ஆரம்பிச்சிடணும். எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய சேல்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது, எங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் மாதம் வந்து ஒரு குடும்பம் நடத்த இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். அடுத்த காலகட்டத்தில் நம்மளோட லோன் அடைக்கிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கடுத்த காலகட்டத்தில் ஒரு டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ணணும்னு ஒன்று கிளைகள் ஆரம்பித்தா தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படி தோணிச்சு. அப்போ கிளைகள் ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா போகலாம்.
1: இலக்கை நிர்ணயிக்கணும் முதல்ல, அது ரொம்ப சரியான ஒரு இது. சரி, இப்போ வந்து நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதிகள் அடிப்படையாக இருக்கணும்னு நீங்க சொல்வீங்க?
0: டைம் கீப் அப் பண்ணணும். நம்மளோட ஃபைனான்ஸ் வந்து ஃபுல்லா ஃபைனான்ஸ்ல நீங்க வந்து போகக்கூடாது.
1: அதாவது சொந்த முதலீடு கொஞ்சம் இருக்கணும், அந்த அளவுல தான் தொடங்கணும்னு சொல்றீங்க.
0: நம்ம ஒரு 60-70% சொந்த முதலீடு இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணாதான் அந்த இதை செய்ய முடியும். அப்படின்னா அந்த ஹெல்ப் தாராளமா கேட்டு செய்யணும். நம்மளே ஃபுல்லா கடன் வாங்கி செய்யக்கூடாது, வருமானமே கடனுக்கு போயிடும், அப்புறம் நமக்கு சோர்வு வந்துடும். அதுல வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது கிடைச்சாதான் நமக்கும் ஒரு என்கரேஜ்,
1: ஒரு உற்சாகம் இருக்கும், தொடர்ந்து விரிப்பதற்கும் தொடர்ந்து ஓடுவதற்கும் ஒரு உந்துதலாக அது அமையும். இப்ப இளம் தொழில் முனைவோருக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ ஆதரவுக்காக நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி புதுசா வரக்கூடியவங்க எந்த விதமான மிஸ்டேக்ஸ அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க அறிவுறுத்துவீங்க?
0: முதல்ல தொழிலுக்குள்ளேன்னு வந்தாச்சுன்னா மொபைல் பார்க்கக்கூடாது. என்ன மொபைல் பார்த்தாங்கன்னா எல்லாரையும் உள்ள மொபைல் இழுத்து போய் அவங்களுக்கு அவங்களுடைய நாலேஜே டைம் வேஸ்ட் பண்ணி.
1: மேடம், இன்னைக்கு வியாபாரத்திற்கே இந்த மொபைல் அறுதுணையாக தானே இருக்குது.
0: அதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க, தொழில் பாக்குற இடத்துல பாக்காதீங்க. நீங்களும் முன்னோடியா இருந்தாதான் அவங்க இருக்கிற வேலையாட்கள் அதை பார்க்க மாட்டாங்க. நீங்க வேலையாட்களை பார்க்க சொல்லி நம்ம பாத்துட்டு இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இல்லாத நேரம் அவங்க மொபைல் பார்ப்பாங்க.
1: கண்டிப்பாக ஒரு உதாரணமாக நம்ம வாழணும்.
0: முதல்ல நம்ம வந்து டெமோவா இருக்கணும், அப்பதான் நம்மளை பார்த்தவங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்க்கலாம், அதை வீட்டுல பாருங்க, நேரம் கிடைக்கிற நேரம் பாருங்க. கடையில வியாபாரம் நடக்கிற இடத்துல வச்சு பார்க்காதீங்க.
1: இப்ப எதிர்காலத்துல இப்ப பிசினஸ்ல இந்த மாதிரி பெண் தொழில் முனைவோர் இப்ப நிறைய பேர் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எப்படி உங்களுக்கு தோணுது?
0: எனக்கு பெண் தொழில் முனைவோர் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே யாராவது அப்பா செஞ்சு வச்சிருந்தாங்க, வேற யாராவது செஞ்சு வச்சிருங்க, அதை ஃபாலோ பண்றதுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. புதுசா செஞ்சு வராங்களாங்கிறது கம்மி தான் வர்றாங்க. எல்லாருமே வேலையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காங்க, யாருமே
1: வேலை தருபவராக
0: மாற மாட்டேங்கிறாங்க.
1: அது உண்மைதான், கரெக்ட்.
0: நம்ம எவ்வளவு தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகுறதுக்கு, எந்த தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளும் ஆண்களுக்கு ஈக்குவலா எதுவும் செய்யணும் செய்யலாம். ஆனா நம்மளோட மனசு எப்படின்னா எதையாவது பார்த்து டக்குன்னு பயந்துருவோம், பின்னோக்கி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா அப்படி இருக்க வேணா, நீங்க ஒன்னு நினைங்க, நம்ம இந்த தொழில் நோக்கி போகணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட தொழில் இடத்துல போய் வேலைக்கு சேருங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்லையா, வீட்டுல சப்போர்ட் இல்லையா, பிரச்சனையே இல்லை. அதை நோக்கி அந்த தொழில் நடத்துற இடத்துல போய் நீங்க வேலைக்கு சேருங்க. அதே தொழில் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். அதுல வரல வருமானத்தை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு லோன் போடுங்க, அதுக்கு பிறகு செய்யுங்க. எடுத்த உடனே வரணும்னு நினைக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் சேருங்க. நீங்களா செய்யுங்க, ஆனா வீட்டுல சொல்லிட்டு செய்யுங்க, சொல்லாம செய்யாதீங்க.
1: அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
0: நன்றிம்மா. வணக்கம்.
2: இதுவரை சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடனான நேர்முகம்

கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் கிரிஜா கண்ணன். இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர்

0: நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்ட பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024 நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர் இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரி பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு

0: சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56, ஆகாஷ்வாணி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இரவு 9:30 நாடக மலரில்.
4: ஏ அப்பா, ஆச்சரியமா இருக்கு.
5: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க, கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
4: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு?
3: விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். இரவு 9:30 விடியலை நோக்கி நாடகம் ஒலிபரப்பாகும்.
5: போலாமான்னு பாக்குறாங்க.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
6: https://awards.gov.in.
3: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு அரங்கி செய்த நிகழ்ச்சியில் ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் இந்நிகழ்ச்சி மாலை 6:10 தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds annual summit level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. Both countries signed several agreements, including in economic and energy security, pharmaceuticals and AI. Prime Minister Modi says India-Japan bilateral relationship has stood the test of time. India's proposal for comprehensive convention on international terrorism gains renewed support at UN General Assembly. Shri Amarnath Ji Yatra begins with first batch of pilgrims leaving Bhagwati Nagar base camp in Jammu. Southwest monsoon covers entire Delhi, advances further across parts of northern and western states. In the FIFA World Cup, United States registers first knockout stage win since 2002, defeating Bosnia-Herzegovina 2-0. Belgium also enters round of 16 in extra time victory over Senegal. India-Japan today exchanged several agreements in different fields, including economic and energy security, pharmaceuticals, defense and AI. Prime Minister Narendra Modi held annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi this afternoon. Addressing the joint press meet following the talks, Prime Minister Modi said mutual trust is the biggest asset in today's time and the India-Japan bilateral partnership has stood the test of time. He highlighted that India and Japan are among the world's biggest economies today and a free and open Indo-Pacific is a shared priority for both countries.
3: आज भारत और जापान दोनों ही विश्व की सबसे बड़ी इकोनॉमीज में से हैं। एक फ्री प्रॉस्परस और रूल्स बेस्ड इंडो पैसिफिक हमारी साझा प्राथमिकता है। क्षेत्र की सबसे बड़ी डेमोक्रेटिक और मार्केट इकोनॉमीज के रूप में आज हमने कई महत्वपूर्ण पहल की हैं। इनसे हम मिलकर पूरे क्षेत्र में शांति, स्थिरता और प्रगति का मार्ग प्रशस्त करेंगे।
2: He stressed that both nations understand the importance of economic security and energy security. He added that technology partnership will be the most important pillar of India-Japan cooperation. Mr. Modi said to realize this vision, India and Japan have issued a joint statement in the field of AI.
3: Technology partnership हमारे सहयोग का सबसे मजबूत स्तंभ बनेगी। इसी विजन को साकार करने के लिए आज एआई के क्षेत्र में हमने जॉइंट स्टेटमेंट भी जारी किया है। भारतीय एआई इकोसिस्टम के कई प्रमुख संस्थानों में भी आज अपने जापानीज पार्टनर के साथ एग्रीमेंट्स किए हैं। जापान की प्रिसीजन टेक्नोलॉजी और भारत की सॉफ्टवेयर क्षमता, इसका संगम वैश्विक एआई विकास को नई गति और शक्ति देगा।
2: The Prime Minister also informed that in the field of defense today, both nations have signed an agreement on the first co-development project.

0: Terrorism gains renewed support at UN General Assembly. Sri Amarnath Ji Yatra begins with first batch of pilgrims leaving Bhagwati Nagar base camp in Jammu. Southwest monsoon covers entire Delhi, advances further across parts of northern and western states. In the FIFA World Cup, United States registers first knockout stage win since 2002, defeating Bosnia-Herzegovina 2-0. Belgium also enter round of 16 in extra time victory over Senegal. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். 2:55 வரை. முதலில் எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடிய பாடல், படம் ஒன்ஸ் மோர்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 2:32. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருவர் திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் ஆஷ்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தாது உப்புக்கள், கறவை மாடுகளுக்கு தீவனப் பொருட்கள், உலர் தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறது. தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினை பருவ அறிகுறிகளை காட்டுறதும் சினை ஆகிறதும் தள்ளி போகும். வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. பனையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
2: வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளம் படம் பொற்காலம்.

0: கோயில் வர மாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்ல.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, ஜூலை 1 to 7 வரைக்கும், அதாவது

0: ஜூலை ஃபர்ஸ்ட் வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
1: நானும் செடியோட வந்துடுறேன். செடிய நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். திரைக்காலத்தில் நிறைவாக சுஜாதா பாடிய பாடல், படம் தர்மசக்கரம்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரிடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரிடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் ஆறாம்

இதுவரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இப்போது குரல் அமுதம் கேட்போமா?

0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881 அதிகாரம் உட்பகை.
1: நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின்.
0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவுலா வருவது திரைகானம் நிகழ்ச்சியை. முதல் பாடல் வீரம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் சாகர், ஸ்ரேயா கோஷா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கதையில் அடுத்து திருமணம் எனும் நிக்கா படத்திற்காக ஷதாப் வரிதி சின்மையை பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 5:45:45. மதியில 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து அனிருத் பாடியுள்ள பாடல் படம் கத்தி.
2: You know what? Guess who's back?

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ரூபா நந்தினி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர். விடியலை நோக்கி நாடகம், எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே வி கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியம். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 10 மணிக்கு வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினரின் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். நேர்களே, மொபைல் ஆப்பில் 10 மணிக்கு அகில பாரத நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி. இதில் அமல் அந்தோணி அவர்களின் மெல்லிசை பாடல்கள், மார்கி மது அவர்களின் நாட்டுப்புற சாக்கியர் கூத்து நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:30 மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 ரெயின்போ பண்பலகின் தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரை

0: இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் இரவு 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் மாலை 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் சேஃப்டி சேவ்ஸ் லைஃப்ஸ், உரை வழங்குபவர் குயின் மோனாலிசா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஏத்தன் ஷிகா, மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீண இசை, சயின்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், உரை வழங்குபவர் ஐரா துபே அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். அதற்கு முன்னதாக 11:10 மார்க்கெட் மந்த்ரா. தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்தியிலே 770 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 7:00 முதல் 9:00 வரை 19 காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழபுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி குறித்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களின் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்புறத்தில் பெண்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசின் புதிய திட்டங்கள், வர்ஷினி ரகு எழுதிய செய்தி கோவை. 9:00 அரங்கசையில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை, குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். 11:02 இலக்கியம் பேசுவோம், புறநானூற்றில் பொன்மொழிகள், பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவரின் சுலோச்சனா, எழுத்தின் இசை சொல்பவர் கவிஞர் குழந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் வழங்கும் தகவல், கதையரங்கத்தில் பங்கேற்பவர் ஜோனால். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.5°C, குறைந்த அளவு 29.8°C, ஈரப்பதம் 45%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9°C, குறைந்த அளவு 29.5°C, ஈரப்பதம் 55%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37°C ஒட்டியும், குறைந்த அளவு 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that India-Japan relations are truly very special and there are many shining examples of the success of the economic partnership. Addressing India-Japan Joint Economic Forum in New Delhi this evening, Mr. Modi said, when Japan's expertise and investment combine with India's speed and scale, the entire world benefits. He said both sides today decided to make the partnership even more dynamic and profound. The Prime Minister said India and Japan today reached agreements on several areas such as economic security, AI, defense and health that will make the partnership futuristic and limitless.
2: आज आर्थिक दुनिया सप्लाई चेन में रुकावटें, ट्रेड में अनिश्चितता और ग्लोबल डिमांड में गिरावट से जूझ रही है, लेकिन जैसे कहा जाता है, व्हेन द गोइंग गेट्स टफ द टफ गेट गोइंग. भारत विश्व की फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी है. पिछले फाइनेंशियल ईयर में भारत की जीडीपी ग्रोथ 7.7% रही. इतना ही नहीं, पिछले 12 वर्षों में हम भारत में काइजन फिलोसॉफी यानी कंटिन्यूअस इंप्रूवमेंट अपनाते हुए अपनी इकोनॉमिक डीएनए को ट्रांसफॉर्म कर रहे हैं.
1: In her address, Prime Minister of Japan, Sanae Takaichi, said, among the many areas of cooperation, energy security is one of the most important areas. On the occasion, both Prime Ministers

பதினாறு

மதுராந்தக தேவரின் பரம்பரையை குறித்து நேயர்களுக்கு நாம் சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்டகாலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்மபத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது. கண்டராதித்தர் தமது அரும்பெரும் தந்தையாகிய

மதுராந்தக சக்கரவர்த்தி தில்லை அம்பலத்துக்கு பொன் வேய்ந்தது பற்றி தாம் பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரல் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் விளையார் பாடியாடும் மணி தில்லையம்பலத்துள் எங்கோல் ஈசன் எம்பிறையை என்றுகொல் எய்துவதே என்ற பாடலில் தம் தந்தை பாண்டிய நாடும் ஈழமும்

தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராவின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விலக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகவும் சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன். கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தைச் சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவுகட்டி குடிமக்களுக்கும் அறிவித்துவிட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடைய சிறுபிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராக்கியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள். ஏறக்குறைய 20 பிராயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேதவாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம். மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருந்தாரல்லவா? ஆதலின் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனமேறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் 2 புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீரச் செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் 2 பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் 1 பெரும்பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் 1 தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாசனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? 1, அந்த அம்மாளும் தமது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்குச் செல்ல வேண்டும்.

0: அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும். தாயின் மனத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனத்தை மாற்றும்படி மதுராந்தகத்தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யமாளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன், அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனத்தை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடன் வந்தியத்தேவனுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரிய படை வீடு, பம்பை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. பிறகு கடை வீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்கள், ஆலயங்களை சூழ்ந்திருந்த சந்நிதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாகச் சென்றது. ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எந்தவித உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதன்முறை அவன் இந்நகருக்குள் வந்திருந்தபோது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் ஜன சூன்யமாயிருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்தில் சௌகரியமாயிருந்தது. தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லை அல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, பல பெயர்கள் காரண பெயர்களாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா மதுராந்தகர் மதுரைக்கு, அதாவது மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டியர்களுக்கு அந்தகர் காலனை போன்றவர். பாண்டியனும் தம் பங்குக்கு பகைமை காட்டினான். சோழாந்தகன் சோழனுக்கு யமனை போன்றவர். இதுதான் சோழவந்தான் ஆகி ஒரு ஊரின் பெயராக விளங்குது. இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் துணிச்சலையும் திருமலையப்பனின் தந்திரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டராதித்த சோழர் மகனான மதுராந்தகத்தேவரிடம் சிறப்பாக எதையும் காணல. ஆனால் கதை ஓட்டத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ரொம்ப பெருசு. ஆசிரியர் கல்கியே பழையாறையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க முறையா அறிமுகம் செஞ்சு வைக்க. மதுராந்தகரின் யோகம் எப்படி? குழந்தை சோதரிடரிடம் வந்தியத்தேவன் கேட்டது நினைவிருக்கும். விசித்திரமான ஜாதகம், பெண்களின் ஜாதகத்தை போன்றது. போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது. இந்த சிறு குறிப்பு போதுமே வந்தியத்தேவனுக்கு. பக்தி நெறியில ஈடுபட்டிருந்த மதுராந்தகனுக்கு ராஜ்ய ஆசையை மூட்டி அடியோடு மாத்திட்ட நந்தினிய எப்படிலாம் பாராட்டினார் தனாதிகாரி. சரி, மதுராந்தக தேவர் அறிமுகம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவித முன்கதை சுருக்கத்தை வழங்கியிருக்கிறார் ஆசிரியர். அவர் குறிப்பிட்டிருக்கிற திரு இசைப்பா தொகுதியை பற்றி நாம் பார்ப்போம். திரு இசைப்பா என்கிற தொடர் இறைமை பொருந்தின இசைப்பாட்டுன்னு பொருள்படும். அருளாசிரியர் 9 பேர் பாடின 29 திருப்பதிகங்கள் கொண்டது 9 திருமுறை. இவற்றில 28 திருவிசைப்பானும் சேந்தனார் பாடின பல்லாண்ட திருப்பல்லாண்டுன்னும் வழங்கி இத்தொகுதியை திருவிசைப்பா மாலைன்னு குறிப்பிடுறது மரபு. இத்திருப்பதிகங்களை பாடினவங்க இந்த நெடுங்கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்தவங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். மதுராந்தகரின் தந்தை கண்டராதித்தர் பதிகத்தை பஞ்சமம்ங்கிற பண்ணில் பாடுவாங்க. இதற்கு இணையான ராகம் ஆகிரி. இந்த பகுதியில் இடம்பெற்ற தூபம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சாம்பிராணி, குங்கிலியம் இப்படி நறுமணம் கொண்ட பொருள்களை கணல்ல இட்டா

0: வெளிப்படுற புகையும் நறுமணத்தோட எழும். வழிபாட்டு முறைகள்ல ஒண்ணு தூபம். தூபம் போடுவதுன்னு நகைச்சுவா சொல்வது உண்டு. அதாவது ஏற்கனவே ஆசையாலேயோ குரோதத்தாலேயோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அவரை தூண்டி விடுறது. வந்தியத்தேவன் என்ன செய்ய போறான்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள்

0: ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாய்ச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் ஐஎன்ஏ சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான

0: கனமழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
4: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:40, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிக்கவிருப்பது மனதில் நின்றவை முதல் பாடல். கஜினி படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குரலில், சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 291,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைமினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டட பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாளப்பட்டியில் புதிய விடுதி கட்டடம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.

மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலை

0: மத்திய அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
1: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து இரண்டு விதமான பலன்கள் கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது ஓராண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், இரண்டாவது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சி

0: திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000 மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது.

0: இது விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்க அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ணச்செய்தி. விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயம் செய்யப்படும். விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகும். கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISDA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISDA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உற்பத்தி உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISDA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலைய அலுவலர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவுக் கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும்.

கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். விவசாய பெருமக்களே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58 முதல் 80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%க்கும் குறைவாக இருக்கும் மறட்சியான காரங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: பட்டக்கா, எத்தனை ஆடுங்க வச்சிருக்கீங்க?
1: மொத்தம் 8 பெட்டை ஆடுகளும் 4 குட்டிகளும் இருக்கு. வெண்பா, அதுகளை பத்திரமா பாத்துக்கோ. என்ன,
0: நான் உங்க ஆடுகளை நல்லபடியா பாத்துக்கிறேன்.
2: ஏங்கா பட்டக்கா, என்ன இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லுறீங்க? இது நல்லாவா இருக்கு? வீடு ஆடு மாடு தோட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அம்புட்டையும் விட்டுவிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே, போங்கக்கா நீங்க.
1: நான் என்ன பண்றது முத்தழகு, சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு. வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிடலாம், இல்ல வாடகைக்காவது விட்டுடலாம். ஆனா இந்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போக முடியுமா சொல்லு? அன்பா பாசமா வளர்த்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போகவும் முடியல, வித்துட்டு போகவும் முடியல முத்தழகு. அதான், மாடுகளை உங்ககிட்டயும் ஆடுகளை வெண்பா கிட்டையும் விட்டுட்டு பாத்துக்க சொல்லலாம்னு முடிவு செஞ்சேன். ஏன் முத்தழகு, என் பாசமுள்ள மாடுகளை நீ பாத்துக்கறதுல எந்தவித கஷ்டமும் இல்லையே.
2: அக்கா, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களை பிரிஞ்சு அதுகளும், அதுகளை பிரிஞ்சு நீங்களும் மனசு வருத்தப்படுவீங்களேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்குப்பட்டக்கா.
1: என்ன பண்றது முத்தழகு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சூழ்நிலையை அனுசரிச்சு தானே போகணும். சரி, அதை விடு. கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா நம்ம மருதானியை கேளு, கண்டிப்பாக விவரம் கிடைக்கும் முத்தழகு.
0: அது சரி, ஏதோ தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஏங்கா, நம்ம கால்நடைகளுக்கும் அதை கொடுக்கணுமா என்ன?
1: கண்டிப்பாக வேண்பா.
2: ஏங்கா, உப்பு சாப்பிட்டாலே தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க, அதுவும் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டது. இப்போ இந்த தாது உப்பு கலவைய கொடுக்கணுமாக்கா?
1: என்ன முத்தழகு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் தெளிவா திறம்பட செய்யணும். சரி சரி, உன் கேள்விக்கு முதல்ல விவரங்களை தெரிஞ்சுப்போம், அப்புறம் உனக்கே ஒரு தெளிவு பிறக்கும்.
0: அக்கா, ஏதோ விவரம்னு சொல்றீங்களே, என்ன விவரம்க்கா?
1: என்கிட்ட ஒரு பதிவு இருக்கு, அதுல வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவங்க தான் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை வைக்கிறேன், கவனமா கேளுங்க.

நாம் கறவை மாடு வளர்ப்பில் பார்த்தோன்னா தாது உப்பு கலவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தாது உப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். தாது உப்பு அப்படிங்கிறது விலங்கினமாகட்டும் இல்லை நம்ம மனிதனாகட்டும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி, நம்ம தசை நரம்பு இதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த தாது உப்பு தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் நடக்கிற வளர்ச்சி திசை மாற்றம் அப்புறம் நம்ம உயிர் அணுக்கள் செயல்படுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த தாது உப்பு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கனிமம். இது தாவர மூலப்பொருட்களில் இருந்தோ இல்லை விலங்கு மூலப்பொருட்கள் இருந்தோ கிடைக்குமானா சிறிதளவு கிடைக்கும். அதனால் நாம் தனியாக இந்த தாது உப்புக்களை கறவை மாடுகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பில் இந்த தாது உப்புக்கள் அந்த கறவை மாடுகளுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா அது சாப்பிட்ற தீவனம் மூலமாக கிடைக்கலாம், இல்லை தீவன பொருட்கள் உலர் தீவனம் இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புக்கள் கிடைக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க. அப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது அந்த கறவை மாடு மேய்ஞ்சிட்டுருக்கிற புல் அந்த நிலத்தில் எவ்வளோ தாது உப்பு இருக்குது, அது உண்மையிலேயே அது உடம்புக்குள்ளே செரிமானம் ஆகி இரத்தத்தில் எவ்வளோ தாது உப்புக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த கறவை மாடுகளுக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்தோம்னா அதனுடைய தேவைக்கும் குறைவான அளவில் தான் தாது உப்புக்கள் தீவனப்புல் மற்றும் தீவனம் மூலமாக கிடைக்கிறது. சரி, இந்த தாது உப்பு இவ்வளோ முக்கியமானதாக இருக்கே, அதனுடைய குறைபாடுகள் வந்தால் அது நிறைய அறிகுறிகளை காட்டும்ல, அதை வச்சு நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை ஒரு மாடு காமிக்கணும்னா ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அறிகுறிகளை காட்டுறதுக்கே ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அந்த அறிகுறிகள் மூலமாக அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய இனப்பெருக்க தன்மை வந்து குறைஞ்சிருக்கும். இந்த தாது உப்புக்களை ஊட்டச்சத்துக்களாக அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ரெண்டு வருடங்கள் கடந்து போயிருக்கும். அதனால் நமக்கு ஏற்படுற பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கறவை மாடு வளர்ப்பில் நாம் லாபம் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு கன்று எடுக்கணும். இப்போ இந்த தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதை தள்ளி போகும், சினை ஆகிறதும் தள்ளி போகும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம் கறவை மாடுகளுக்கு கொடுக்குற தீவன முறைகளில் இந்த தாது உப்பு ஊட்டச்சத்துக்களை தீவனத்தோடு தினமும் வழக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. தாது உப்பு குறைபாடுனால் வர மற்ற அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடு வந்து மண் சாப்பிட ஆரம்பிக்கும், மாட்டுக்கு பசியே எடுக்காது, அப்புறம் பால் காய்ச்சல் போன்ற நோய்கள் கூட ஏற்படும். இந்த தாது உப்புக்கள் கால்நடைகளுக்கு தேவையானது அப்படின்னா ஒரு 22 கனிமங்கள் இருக்குது, அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. 100 பிபிஎம் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுற கனிமங்களை அதிகமாக தேவைப்படும் கனிமங்கள்னும் அதுக்கு குறைவான அளவில் தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னும் இரு வகையாக பிரிக்கிறாங்க. தேவைப்படுறது என்னவோ ரொம்ப குறைவான அளவு தான், ஆனால் அந்த கொஞ்சோண்டு கனிமங்களையும் கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு செய்து அந்த கறவை மாடுகளுக்கு தவிடு புண்ணாக்குன்னு தீவனம் அளிக்கிறீங்க இல்லையா, அதில் இருக்க எல்லா ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக செரிக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து கறவை மாடுகளினுடைய பால் உற்பத்தியவோ இனப்பெருக்க திறனையோ அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் இந்த குறைவான அளவில் கனிமங்களை தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தினமும் கறவை மாடுகளுக்கு இந்த தாது உப்பு கலவையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, மிகவும் முக்கியமாக தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சத்து, அயோடின், துத்தநாகம், தாமிரம், மேங்கனீஸ் கோபால்ட், சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் பாஸ்பரஸ் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து போன்றவை. இதில் துத்தநாகம் தாது உப்பு பார்த்தீங்கன்னா இதன் குறைபாடுனால கருத்தரிக்கிறது குறைஞ்சு போய்டுறது,

கால் குழம்பில் புண்ணு வரும், பால் உற்பத்தி குறைஞ்சிடும், உடம்பில் ஏதாவது காயம் வந்துச்சுன்னா கூட அது சீக்கிரமாக சரியாகாது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம் துத்தநாகம் சத்து, அதாவது ஜிங்க் அப்படிங்கிறத வந்து கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுத்துட்ருக்கணும். ரொம்ப சிறிய அளவில் தான், பிபிஎம் அளவில் தான் கொடுக்குறோம், ஆனால் தினமும் கொடுத்துட்ருக்கணும். அது குறைபாடாக இருந்துச்சுன்னா சினைப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டுறது தள்ளி போகும், இல்லைன்னா சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் சினப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டினாலும் அது கருமுட்டை வெளியே வந்துச்சுன்னா தான் நீங்கள் சென ஊசி போடும்போது கரு தரிக்கும் மாடு. ஆனால் இங்கே கருமுட்டை வெளியே வரதே தாமதாகும் இந்த துத்தநாகம் தாதுவுப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கரு களைஞ்சிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, கன்றுக்குட்டி ஈனும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கும். சில சமயம் கன்றுக்குட்டி இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா வரும். தாமிர ஊட்டச்சத்து குறைபாடு ஆனாலும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சோகை போன்ற நோய்கள் கூட ஏற்படும். தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறது கறவை மாடுகளுக்கு எப்படி வருது, எதனால் ஏற்படுது அப்படின்னா, நாம் கறவை மாடுகளுக்கு தீவன புல் கொடுக்குறோம். அந்த தீவன புல் வளர்கின்ற மண், அதாவது நிலம், அதில் எந்த அளவுக்கு தாது உப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தாது உப்பு மண்ணிலிருந்து தீவன புல்லுக்கு வருது. அந்த தீவன புல்லை தீவனமாக எடுக்கிற கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் கிடைக்குது. அப்படின்னா நிலப்பரப்பில், அதாவது மண்ணில் இருக்கிற தாது உப்பு கறவை மாடுகளுக்கு தீவன புல் மூலமாக கிடைக்குது. இந்த தாது உப்பு குறைபாடுகளை பற்றி கணக்கெடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அதுக்கு அடுத்து துத்தநாகம் குறைபாடு இருக்குது, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து, தாமிரச்சத்து, மேங்கனீஸ் ஊட்டச்சத்து போன்றவைகள் குறைபாடு வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்குங்கிறத ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, கால்நடைகளுடைய இரத்த மாதிரிகளில் இந்த தாது உப்புக்களுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பரப்பில் இந்த தாது உப்புக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நிலப்பரப்பில் வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளினுடைய இரத்த மாதிரியிலையும் இந்த மாதிரி தாது உப்புக்களினுடைய அளவு குறைவாக தான் இருக்குது. நாம் கொடுக்கின்ற தீவனப்புல்ல சில தாது உப்புக்கள் அதிகமாகவும் சில தாது உப்புக்கள் குறைவாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாமிரம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக தீவன பொருட்களில் குறைவான அளவில் இருக்குது, ஆனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இரும்பு சத்து மற்ற கனிமங்களோடு வினை புரிந்து குறைவான அளவில் இருக்கிற தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து வினை புரிந்து அந்த ஊட்டச்சத்துக்களை கறவை மாடுகள் இரத்தத்தில் முழுசாக உறிஞ்ச விடுறதில்லை. அதனால் இந்த தாது உப்புக்கள் குறைபாடு பொதுவாக கால்நடை வளர்ப்போரால் அடையாளப்படுத்தப்பட முடியுது. எனவே கால்நடை வளர்ப்போர் இந்த தாது உப்புக்களை தினமும் கொடுக்கறதுனால ஏற்படுற செலவினை குறைப்பதற்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மூலமாக வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவைன்னு தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த தாது உப்பு குறைவாக இருக்கோ அந்த தாது உப்புக்களை ஒரு கலவையாக தயாரித்து நான்கு வகையான வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முதல் வகை தாது உப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நம்ம வந்து கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சி, திருவாரூர், திருவண்ணாமலை, விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் இந்த டைப் 1 வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, தாது உப்பு சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 அப்படின்னு தாது உப்பு கலவை இருக்குது. அதை எந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இதில் எந்த வகையான ஊட்டச்சத்துலாம் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 தாது உப்பு கலவை அப்படிங்கிறது நம்ம கடலூர், நீலகிரி, கரூர், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், தேனி மாவட்டத்தில் இருக்க விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த நிலப்பரப்பில்

0: எந்த தாது உப்புக்கள் குறைவாக இருக்கோ அதை மட்டும் கலந்து நம்ம இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையாக கொடுத்துருக்காங்க. நான்காவது வகையான வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அஞ்சு தாது உப்புக்கள் இருக்குது. கால்சியம், சுண்ணாம்புச்சத்து, மெக்னீஷியம், தாமிரம் மற்றும் கோபால்ட் போன்ற தாது உப்புக்கள் இருக்குது. இதை மொத்தம் மூணு மாவட்டத்தில் இருக்கவங்க, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், இந்த மாவட்ட விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை நாங்கள் குறைவான பால் உற்பத்தி கொடுக்கிற கறவை மாடுகளுக்கு தான் பரிந்துரைக்கிறோம். நம்ம கறவை மாடு 20 லிட்டருக்கு மேலே பால் கறக்குது அப்படின்னா நாம் இந்திய தர கட்டுப்பாட்டு மையம் பரிந்துரைக்கிறபடி இருக்கிற தாது உப்பு கலவைகளை தான் கொடுக்கணும். அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொதுவான தாது உப்பு கலவையும் இருக்குது. உங்கள் கறவை மாடு அதிகமான பால் உற்பத்தியில் இருக்குது, 20 லிட்டருக்கு மேலே கறக்குது அப்படின்னா அந்த தாது உப்பு கலவையை பயன்படுத்துங்க. குறைவான அளவில் பால் உற்பத்தி கொடுக்கிற மாடுகளுக்கு நீங்கள் தினமும் கொடுக்கிற தாது உப்புக்கான செலவினை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நாம் இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இந்த தாது உப்பினுடைய விலை வந்து ₹65. ஸோ இந்த தாது உப்பு கலவையை நாம் பயன்படுத்தி அதிக உற்பத்தி பெற்று பலனடையணும் அப்படின்னு விவசாய பெருமக்களை கேட்டுக்கிறோம்.
1: என்ன வெண்பா முத்தழகு, வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? தாது உப்பு கலவை எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு?
2: நல்லாவே புரியுதுக்கா, அற்புதமான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்க.
3: ஆமா வெண்பா, கண்டிப்பா இந்த தகவல்களை நல்லபடியா பயன்படுத்தி கால்நடைகளை பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா.
1: முத்தழகு, எனக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் செல்லங்களை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுறேன் புள்ள.
3: ஏங்கா, அதை என்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க? நாம எல்லாம் ஒன்னா இல்லையேன்னு தான்க்கா எனக்கு இப்ப குறையாவே இருக்கு.
1: முத்தழகு, நாம உடல் நலம் பெற நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்மளோட மனம் நல்லா இருக்க வருவதை ஏற்று குறைகளையும் வருத்தத்தையும் குறைச்சி மகிழ்ச்சியை பெருக்கி வாழணும் புள்ள.
2: அக்கா, அதுதானே வளமான வாழ்க்கைக்கு வழிய காட்டும், அதை தானே சொல்ல வரீங்க?
3: ஆமா ஆமா, என்னடா அக்கா இன்னும் கருத்துக்களை சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டாங்கப்பா சொல்லிட்டாங்க.
1: ஆத்தாடி, நான் கிளம்புறேன்ப்பா.

பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும். பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரக

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்கள் சுமார் 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 400,000 மற்றும் 200,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15-20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயிர் வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு

0: வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன் டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மேலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.15 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம். விதைத்த அன்றும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம். பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் நிலவும் காலநிலைக்கு ஏற்ப 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பயிர் வகை பயிர்களில் இலை வழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். பூக்கும் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒரு முறை டிஎன்ஏயு பயறு அதிசயம் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம். ஒரு ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். டிஎன்ஏயு பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யேக தயாரிப்பாகும். இதை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோஃபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒரு முறை தெளிக்க வேண்டும். கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதை பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயிறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள் உரை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முக பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னே

0: முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது திரைகானம். முதலில் அரசு படத்திற்காக ஷாலினி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:57:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் ஜூலி கணபதி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் ஷ்ரேயா கோஷல்.

கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க. போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு.

0: ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

ஒலித்தந்த பாடல் இடம்பெற்ற படம் அயன், பாடலை பாடியிருப்பவர் கார்த்திக். அடுத்து ஒலிக்கும் பாடல் ஈரம் படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல் ரஞ்சித்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகான தெலினி நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக பிரசன்னா ஜானகி ஐயர் பாடியுள்ள பாடல்

9:15 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம். முதலில் ஆசையில் ஓர் கடிதம் படத்திற்காக ஹரிஹரன் குரலில் ஒலிக்கும் பாடல்.

இதுவரை திரைகானம் ஒலி உலா வர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:00.

0: முப்பது நிமிடம் ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் இப்போது விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
2: மணி 11 சின்னராசவை இன்னும் காணோம். மெட்ராஸ்லேருந்து மதுராந்தகத்துக்கு காரில் வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணோம்? யோ முருகேஷ்,
3: ஐயா,
2: சின்னராசவை கூட்டி வர போன தங்கப்ப என்னையானா?
3: தலைவரை, தங்கப்பன் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. சின்னராசு காரில் வரல, ட்ரெயினில் ஏறிட்டாராம். தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
2: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
3: அதுவும் சொல்லிட்டேங்க ஐயா, இவனும் போனான். சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அவன் இப்போ போயிருக்கான். இப்போ சின்னவர் மாட்டு வண்டியில் தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவாரு.
2: என்னையா அது, சின்னராசுவோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா? ரொம்ப பழைய டைப்பா இருக்கு.
3: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம் பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு. அதனாலதான் இப்படி
2: பொல்லாத கிராமம். நானே இதை உதறிட்டு டவுன் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவன் என்னடான்னா கிராமத்தை கட்டிக்கிட்டு ஆயிடான்னு பாக்குறான்.
3: கிராமத்தை பார்க்கட்டும் தலைவரை, பார்த்தாத்தான் பழகுனாத்தான் சலிப்பு வரும். அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
2: வந்துதானே ஆவணும், இல்லைன்னா வரவழைப்போம். சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேட்குது. சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
3: ஆமாங்க தலைவரை, சின்னராசு தான் வர்றாரு.
2: போய்யா, போய் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா.
3: இதோ இப்போ உடனே போறீங்கய்யா.
2: வாப்பா சின்னராசு, பிரயாணம்லாம் எப்படி?
4: சூப்பர்ப்பா. மாட்டு வண்டியில் நம்ம கண்ணையா ஜல் ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு 2 பத்தலப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சைக்கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ணை பறிக்குதுப்பா.
2: சின்னராசு, பார்க்கறதுக்கு தான் அழகு, உழவம் கணக்கில் உழக்க கூட மிஞ்சறது இல்லைப்பா.
4: கணக்கில் கோளாறுப்பா.
2: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமாக பேசலாம். யோ முருகேஷ்,
3: ஐயா,
2: போய் அம்மா கிட்டேயும் பஞ்சவனத்துக்கிட்டேயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
3: இதோ இப்போ உடனே சொல்கிறேங்க ஐயா. பெரியமா, பெரியமா, சின்னராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்ச வரணும், ஓ மாமன் சின்னராசு டவுன்லேருந்து வந்தாச்சு. பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லை
4: முருகேஜ மாமா. என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவல் சொல்லுங்க.
2: முருகேசி எப்பவும் இப்படி தான்ப்பா, இங்கிதான் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
4: சரிப்பா.
5: மாமா கூப்பிட்டீங்களாமே.
4: ஆமா பஞ்சவர்ணம்.
5: என்ன மாமா சேதி?
4: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
5: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
4: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்சவர்ணம்?
5: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
4: நெசமா?
5: ஆமா நெசமா தான்.
4: நீ போய் சொல்ற.
5: ஒண்ணும் இல்ல.
4: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
5: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க மாமா.
4: ஒண்ணும் இல்ல, வாயே இந்த ஊரை சுத்தி பாப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து.
5: முருகேசு மாமா சும்மா தானே இருக்காரு.
4: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏன்டா கூட்டிட்டு போனோம் ஆயிரும்.
5: ஏன் அப்படி?
4: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எதிர் திசையா பதில் சொல்லுவாரு.
5: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
4: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும். எனக்கு தலையாற்ற பொம்மைங்க மேலலாம் நம்பிக்கை கிடையாது.
5: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபுடி.
4: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
5: உங்களுக்கு
4: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
5: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
4: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
5: வாங்க.
4: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
5: ஆமா மாமா.
4: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்து ஓட.
5: ஆமா.
4: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது அப்பா உக்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
5: இதையெல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
4: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு. நாம தான் அடியோட மாறிட்டோம்.
5: மாற்றம் தானே மாமா மாறாதது.
4: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம் பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும்

0: கம்மல் ஜிம்மிக்கு மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா, ஆச்சரியமா இருக்கு.
1: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க. கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
0: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
1: என்னத்த சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுக்கிட்டே வராங்க. எங்கேயாவது டவுன் பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
0: ஏன்?
1: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்.
0: ஐயோ,
1: ஆமா, அத அங்க பாருங்க. கழனில எல்லாம் பெரிய மாமா கல்லு நட்டு வச்சிருக்காங்க. பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
0: என்ன கொடுமை பஞ்ச வரணும் இது?
1: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பார்த்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவை கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
0: இதோ இதோ கேக்குறேன். மாமாவ், முருகேஷ் மாமாவ், முருகேஷ் மாமா.
2: சின்ராசே, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர.
0: எவா மாமா, ஒன்னு ஒண்ணு கேட்கணும்.
2: இந்த வந்துட்டேங்க. என்ன கேட்கணும் கேளு.
0: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிங்கள்லாம் கலர் நல்லமா இருக்கு? அதுக்கு மேல இதுல ஏன் கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
2: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதா அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்ரூவலுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமா, நம்ம தலைவர் பதவியில இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, இப்போ ரியல் எஸ்டேட் தொழில நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
0: அட போ மாமா, நீங்களும் உங்க கால்குலேஷனும். யாராச்சும் பெத்த தாயை கூர் போட்டு வைப்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்?
2: என்றாச்சு, இப்ப எல்லா கிராமங்கள்லயும் இப்படித்தான் நடக்குது. மாஞ்சி மாஞ்சி விவசாயத்துல மல்லு கட்டுறத விட நகரத்துல மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமா கிடைக்குமாம்ல.
0: இது என்னமாமா விபரீத புத்தி?
2: சின்ராசு, இது லாப நட்ட கணக்கு. ஆமா, தலைவரோட, அதான் உங்க அப்பாவோட பிளானு. அவரோட பிளான அடிச்சுக்க இந்த ஊர்ல இன்னும் ஒருத்தனும் பிறக்கல. சின்ராசு
0: பிறந்துட்டான் முருகேசன் மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லயே பிறந்துட்டான். இப்பவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேக்குறேன்.
2: கேளு சின்ராசு, ஆனா அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
0: பார்க்கலாம். அப்பாவா இல்ல நான் வரேன். அப்பா, அப்பா.
3: என்னப்பா பதட்டமா வர? என்ன குடிமுழுகிற சமாச்சாரம்?
0: குடிமுழுகிற விஷயம் மட்டும் இல்லப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
3: என்னப்பா புதிர் போடுற, தெளிவா சொல்லு.
0: ரொம்ப தெளிவா சொல்றேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா?
3: ஓ, அதுவாப்பா? அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
0: என்னப்பா அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க.
3: நான் இல்லப்பா, எல்லா விவசாயிகளும் இப்ப அந்த முடிவில் தான் இருக்காங்க.
0: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
3: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
0: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
3: ஆமாப்பா, இப்பெல்லாம் வெள்ளாம படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா அப்படி செஞ்சும் களத்து மேட்ல வியாபாரிக்கு நெல்லை விற்கும் போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
0: என்னப்பா இது, களத்து மேட்லயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்போ வருதோ அப்போ விற்கலாம்ல.
3: அட போப்பா, இப்போ விவசாயம் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீ வேற.
0: இடையில விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவம்தான்ப்பா. ஆனால் இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்போ இயற்கையை விரும்புகிறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போ நம்ம பின்வாங்கக்கூடாதுப்பா. நம்பிக்கையாக விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம். கிராமத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போவோம்.
3: கனவு காண்றப்பா நீ?
0: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
3: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, யதார்த்தமா சிந்தனை பண்ணு.
0: என்னோட சிந்தனை பலம் வாய்ஞ்சதுப்பா, உங்க சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், நீங்க புத்தி மாறணும்.
3: அதே 1 வாரம் உனக்கு நான் டைம் தரேன், தெளிவா ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம். இன்னைக்கு மீட்டிங்ல சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வரப்பா.
0: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்தை பேசுவோம்.
3: பேசுவோம்.
2: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற

0: எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன், என்ன ஆள விடுங்க.
1: என்னையா முருகேஸ், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சலிச்சுக்கிற?
0: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க?
1: இப்படி எல்லாம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பியா, அதை விட்டு போட்டு சலிச்சுக்கிற.
0: அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தலைவரே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு, ஏதோ கழிப்பற திட்டமா, அதுக்கு சர்க்கார்ல இருந்து பணம் வந்திருக்குதான், அதை மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா, அத சொல்ல சொன்னாரு.
1: யோ மெதுவா பேசியா, மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம், இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
0: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா, அந்த திட்டமும் அம்போவா?
1: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கியா கழிப்பற? குளத்து மீடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்க தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பட வேணுமா என்ன?
0: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
1: யோ இதெல்லாம் நமக்குள்ளையா, வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது, பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும், இல்லைன்னா மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
0: இந்த தந்திரம்லாம் எனக்கு தெரியுங்களா, நான் ஏதோ உங்க வீட்டுல வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்.
1: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
0: தலைவரே, பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
1: நான் பாத்துக்கிறேன். அம்மா பஞ்சவரணம்.
2: என்னங்க மாமா?
1: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா.
2: சொல்லுங்க மாமா.
1: உங்க அம்மாவை, அதான் என் தங்கச்சிய, பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம், அவன் பொறுப்பு இல்லாம கெட்ட அலைஞ்சி குடி போதையில நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து உங்க அம்மாவையும் குழந்தையா இருந்த உன்னையும் நான் இங்க கூட்டி வந்துட்டேன். இப்போ நீயும் பெரியவள் ஆகிட்ட, நம்ம சின்னராசுவுக்கு சரியான ஜோடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாகிட்டு இருக்குமா, இந்த சொத்தையெல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசு தான் ஆள போறீங்க. இந்த ஒன்றை உம்போதாக மாற்ற நான் முயற்சி பண்ணுறேன், இவன் அதான் சின்னராசு அதுக்கு முரண்டு பண்ணுறான். அதனால அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நீ எடுத்து சொல்லணுமா.
2: மாமா அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியுமாமா?
1: ஆமாம், நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம பணம் பண்ண முடியுமா?
2: மாமா நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா அவருக்கு தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பு. நான் அவரை கட்டிக்க போறவளா இருந்தா கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசுறதான்?
1: இல்லம்மா, உன்னை டைரக்டா பேச சொல்ல, வாய்ப்பு அமையற போது லைட்டா சொன்னா போதும்.
2: சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன், நாம அப்புறமா இதை பத்தி பேசலாம்.
1: என்னம்மா நடுவரை, நீ அவங்ககிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அதை பார்த்துக்க.
2: சரி மாமா, ரெண்டாவதா சொன்னீங்களே அதையே கடைபிடிக்கிறேன், வரேன் மாமா.
1: பாத்தியா ஐயா, சின்னராசும் ஒரு டைப்பா இருக்கான், இவனும் அப்படியே தான் இருக்கா.
0: என்னங்க பண்றது தலைவர, புது ஜெனரேஷனு அப்படித்தான் இருக்கும், நம்ம பார்க்காத ஜெனரேஷனா?
1: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பாக்குறேன், பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதா சொன்னேன்ல.
0: ஆமா,
1: வா ஒரு நட போயிட்டு வருவோம்.
0: வாங்க வாங்க.
1: யோ முருகேஷ்
0: தலைவரே,
1: எங்கய்யா பஞ்சாயத்து ஆபீஸ் நிர்வாக அதிகாரியை காணோம், நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கய்யா போனாரு?
0: அதானே, இருங்க தலைவரே, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் மெசேஜ் வந்துச்சான், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களாம், இமிடியட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களாம், அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாராம்.
1: யாரையா அந்த புது அதிகாரி? யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்சவர வந்திருக்க போறாங்கய்யா.
0: தலைவரே, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னையே திருப்பி விட்டானுங்க தலைவரே.
1: அப்படி எவன் யா கொம்பு முளைச்சவன், அவருக்கு நம்ம மாதிரி இதான ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேர போய் பாக்குறேன், அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம், அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ள போடுறது நமக்கு என்ன தெரியாத விஷயமா?
0: அது சரி தலைவரே, உங்களுக்கு தெரியாத வித்தையா, போயிட்டு வாங்க தலைவரே, நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன்.
1: வர்றேன்.
3: வாங்க தலைவரே. வணக்கம்.
1: வணக்கங்க. ஏய் சின்னராச, நீ எங்க இங்க இருக்க?
3: தலைவரே, அதை நான் சொல்றேன், சின்னராச என்னோட காலேஜ் மேட், டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வர்றதுன்னு முடிவான உடனே சின்னராச கிட்ட போன் பண்ணேன், அது மட்டும் இல்ல நான் தான் இவனை இங்க வர சொல்லவும் செஞ்சேன்.
1: அட ஆச்சரியமா இருக்கு, என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
4: வாஸ்தவம் தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
1: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
4: ஆமாமா, ஏரி தூர் வாரினது, கம்மாயங்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
1: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யலன்னு நீ குத்தி காட்டுறியா?
4: இப்பதான்

0: கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க. பேரூராட்சியில உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
1: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத. எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா அதுல ஒன்னு நீ, இன்னொன்னு இந்த ஊரு.
0: அப்பா, இது மேடை இல்லப்பா. இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
1: சின்ராசு, என்ன சொல்ற நீ?
0: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க. நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
1: சரிப்பா, இனிமேலாம் சரியானபடி நடக்கும்பா.
2: நடக்கணும், இல்லன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லன்னா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருப்பேன்.
0: மகேஷ், எனக்காக நீங்க பார்க்க வேண்டாம். எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியை தான் ஆதரிப்பேன். நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
2: இருக்கட்டும்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, அப்புறம் அடுத்த லெவல்.
1: சரி, பண்ணிடலாங்க, நான் வரேங்க.
0: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன். நீங்களும் அப்படியே இருக்கணும். ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
1: இத பார் சின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்பா. அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.
3: வாங்க தலைவரே, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியறாரு?
1: யோ முருகேஷ், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சியா?
3: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
1: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
3: யாரு தலைவரே?
1: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
3: மகேஷ் எப்படி, நம்ம மாதிரி தானே? இல்ல,
1: அதையா கேக்குற? தலைவரையும் கூட வந்திருக்கு.
3: ஏங்க,
1: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
3: ஐயோ தலைவரே, அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
1: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஐயா. நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கைய நாம வாழணும்.
3: நடக்கும் நடக்கும் தலைவரே, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
1: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறேன் ஐயா.
4: ஹலோ சார். சார், நான் உள்ள வரலாமா?
0: ஆ வாங்க.
4: நான் முருகேசு மகன் முத்துமணி. நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
0: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
4: சொல்லுங்க சார்.
0: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
4: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
0: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
4: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார், தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
0: உங்க அப்பாவோட உழைப்ப ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இத பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
4: அப்பாக்கு இது பயிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவரு கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
0: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
4: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
0: வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
4: இல்லங்க, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்ப எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
4: கண்டிப்பா சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
0: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
4: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
0: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
4: ஓகேங்க.
0: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்சம் நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை. இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
4: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க. பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
0: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
4: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
0: சூப்பர், கை கொடுங்க, கை கொடுங்க.
4: ஓ ஷூ.
1: என்னையா முருகேஷ்?
3: சொல்லுங்க தலைவர.
1: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா இந்த சின்ராசு 16 அடி பாயறான்?
3: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலையேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்போ என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க, விவசாயம் ஜரூரா நடக்கு. ஒண்ணுமே புரியல தலைவரே.
1: அட, அது மட்டும் இல்லையா, அப்பெல்லாம் தானியங்களை களத்து மேட்டில் போட்டுடுவோம், பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போ இவன் நிதானமா வியாபாரம் பண்றான், லாபம் அமோகமா வருதுயா.
3: இன்னொன்னு தெரியுங்களா, நம்மளை பார்த்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரியே விவசாயத்துல புது டெக்னிக்களை கடைபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசியல்னு செழிப்பா.

0: இருக்குங்க தலைவரே.
1: கல்லை நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்த இடத்தெல்லாம் வெள்ளாமை நடக்குதியா
0: தலைவரே? விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
1: ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
0: தலைவரே உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
1: ஆனா உண்மையா, நம்ம வாயால அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாகிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவுதான் பெஸ்ட்ன்னு நிரூபணம் ஆகணையா.
0: தலைவரே உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான், ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறானுங்க.
1: அட, இந்த சின்னராசு விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு தினசனா போய்கிட்டு இருக்கு. தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோயே.
0: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராசு தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
1: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலயும் புகுந்து விளையாடுறான்.
0: அது மட்டும் இல்ல தலைவரே, சின்ராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
1: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
0: ஆமா தலைவரே, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
1: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்னு ஒரு அழுத்தம் எனக்கு வரணும் ஐயா.
0: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
1: யோ, ஒன்னு பண்ணலாயா.
0: என்னங்க?
1: முதல்ல பயன்பாட்டில் இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதை சரி பண்ணிடுவோம். நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டுல விசேஷம்னு வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
0: சூப்பருங்க.
1: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்கும்.
0: ஓஹோ, இதெல்லாம் இலவசமாவே கொடுத்துடலாமா?
1: முழுசா இலவசமா கொடுக்க வேணாயா, மதிப்பு இருக்காது. ஓரளவு கம்மியா பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம். 10,000 வெளியில கொடுக்கறத நம்ம கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
0: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
1: சரி சரி, போதும் போதும். இந்த சரிங்கிறது தலையாட்டுறது இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதியா.
0: புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
1: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், கோடவுன் பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை, ஆசாரி வேலை செய்ய வேண்டியிருக்கான்னு பார்ப்போம்.
0: பார்ப்போம் பார்ப்போம், வாங்க.

0: வாங்க முத்துமணி.
1: சொல்லுங்க சார்.
0: நம்ம குடோன எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரே எங்க அப்பா, அத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
2: நல்ல வரவேற்புங்க. தலைவர் தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
0: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
2: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
0: அது சரி, நேற்று சாயந்தரத்துல இருந்து ஏதோ ரெண்டு லாரி குடோன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
2: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு உர மூட்டைகளாம். ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான். அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கியிருக்காங்க. ரெண்டு லாரி நாலஞ்சு ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
0: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
2: சரி சார், வாங்க சார், போலாம்.
3: யோ முருகேஷ்.
4: தலைவர.
3: என்னையா போலீஸ் வேன் நம்ம வீட்டாண்ட வருது?
4: ஆமா தலைவர, ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
3: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேப்போம்.
5: மிஸ்டர் தங்கராஜ், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். ரெண்டு நாளா அக்யூஸ்டுகளை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா, வெடிமருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க. அது அபாயகரமான உதவிங்கிறதுனாலையும் விளைவுகள் ரொம்ப மோசங்கிறதுனாலையும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம்.
3: ஐயோ என்ன இது, கிணறு வட்ட பூதம் புறப்படுது. நாங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில உரம் மூட்டைகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க.

0: என்னங்க, நீங்க என்ன குழந்தையா? அவங்க சொன்னதை அப்படியே நம்புறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்கன்னு.
1: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தரோன்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றது தானா?
2: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
0: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க, இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
2: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார். யோ முருகேசு
1: தலைவர,
2: எங்கயா என் மகன் சின்ராசு? அவன் தான் என் பிரச்சனை தீர்த்து வைப்பான்.
1: சின்ராசுக்கு ஆயுஸ் நூறுங்க, அது பாருங்க சின்ராசே வராப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒன்று வருதே.
2: சின்ராசு வட வட வட வர்ற போலீஸ் வேன் வேற வருதுடா, நீ தாண்டா எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
3: அப்பா கவலைப்படாதீங்க, நான் கணிச்சது சரியா போச்சு. வெடிமருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு. இப்போ லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது, அதான் அவர் இங்க வரணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன்.
4: உங்க மகன் சரியான நேரத்தில் துப்பு துலக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னராசு தடுத்துட்டாரு. சார் நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம், இவரு இந்த ஊர் தலைவர். சார் இவர் பேர்ல இதுவரை எந்த குற்றமும் பதிவானதில்ல. இப்ப கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. குற்றவாளிகளை நாம எளிதில் பிடிச்சிட்டோம். சார் இவரை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸ் நாங்க பாத்துக்கிறோம்.
0: ஓகே மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்க கொடுக்கற சர்டிபிகேட்டை வச்சு தங்கராஜை நாங்க எங்க கஸ்டடியில் எடுக்கவே மாட்டோம். டோன்ட் வரி.
4: இந்த கேஸ்ல தங்கராசு தப்புவிச்சது சின்னராசோட சமயோசித புத்தியால. ஆகவே மிஸ்டர் சின்னராஸ், உங்களை எங்க டிபார்ட்மெண்ட் பாராட்டுது. ஸ்பெஷல் பிரான்ச் சார் வாங்க, அக்யூஸ்டுகளையும் லாரிகளையும் உங்க பொறுப்புக்கு தர்றோம்.
0: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்க வேலையை நீங்க ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டீங்க.
4: எல்லாம் சின்னராசு உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: மிஸ்டர் சின்னராஜு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: இது என்னோட கடமை சார்,
4: நாங்க வர்றோம்.
0: ஓகே, நாங்களும் கிளம்புறோம்.
2: சின்ராசு, நான் உன்னை ஜெயிக்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா,
3: மகன் தான் பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன்
2: சின்ராசு. என்னப்பா செய்தி?
3: அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்.
2: என்னடா?
3: நம்ம கிராமத்தை சிறந்த கிராமமா தேர்ந்தெடுத்திருக்காங்களாம், அதுக்கான விருதை கலெக்டர் உங்களுக்கு கொடுக்க போறாராம்.
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது பாரு, இதே மாதிரி நிறைய விருது நம்ம ஊருக்கு வந்து சேரணும்ப்பா.
1: ஆமா தலைவரே, கண்டிப்பா வந்து சேரணும்.
2: யோ முருகேசு
1: தலைவரே,
2: பஞ்சவரந்த கிட்ட சொல்லி பெரிய விருந்துக்கா ஏற்பாடு பண்ண சொல்லியா?
1: உடனே சொல்லிடுறேன் தலைவரே. தலைவரே எனக்கு ஒரு யோசனை.
2: என்ன முருகேசு?
1: நம்ம கிராம விருது வாங்க போறது இல்லையா?
2: ஆமா,
1: அன்னைக்கு நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவரணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க?
2: இது ரொம்ப நல்லா இருக்குதே, அப்படியே செஞ்சிருவோம்.
1: சின்ராசு எப்படி?
5: அட போங்க மாமா.
6: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்பிரமணியன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேயர்களே, மொபைல் ஆப்பில் இன்னும் சில நொடிகளில் அகில பாரத நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. நுங்கம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ். காற்றில் ஈரப்பதம் 58%. மீனம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிகளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், 29.8 டிகிரி செல்சியஸ், குறைவாக பதிவாகியுள்ளது. காற்றில் ஈரப்பதம் 47% பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுவட்டாரத்திற்கும் உள்ள வானிலை அறிக்கை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், ஆங்காங்கே

இனி நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்வோமா? காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் வானிலை இடம்பெறும். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சினைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 3 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், பெண்கள் முன்னேற்றத்தில் மத்திய அரசின் புதிய திட்டங்கள், வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். எட்டு 2:00 திரைகானம், 9:00 அரங்கிசையில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம், இதில் புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கு பெறுபவர் முனைவர் அனுராதா அவர்கள், உடன் உரையாடியிருப்பவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை இடம்பெறும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய உற்பத்தி இயந்திர திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 2:15 திரைகானம், இரண்டு 35 சேர்ந்திசை பாடற்பயிற்சியில் ஒரிய மொழி பாடல் இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் சாகுபடி அனுபவங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து மெல்லிசையும் வேளாண் செய்திகளும் இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி கிருஷ்ணமுராரி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சி நிரலை கேட்டு ரசித்தோம் நேர்களே.